சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய தெய்வீக ராகத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு தெய்வீக ராகத்தில் நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் வானலை வருவது தெய்வீக ராகம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா.

0: உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்க காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம்

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: மா சாப்பிடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது.

0: இருக்கிறது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

வேண்டுகோளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எதனால?
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: தோடுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது?
1: அக்கா.
0: அக்காவா? அப்பா, உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா. எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர்தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு பாடுதாடா பாடுதாடா.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா?

கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து

0: மனமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.
1: மலர்

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்க காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்க பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
2: Guys.

வணக்கம் நீங்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி. கலைய நேரம் 11:41, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:41, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:41, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:11. வந்திருக்கின்ற இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிய நற்பொழுதாக அமைய எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய உள்ளம் கவர்ந்த ராகம் வானொலி பெறுகிறது. அம்மையிலே நிலையத்திலே நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.

0: இன்று 19ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி 5ஆம் தேதி துல்ஹதா 1. இன்றைய காலநிலை இப்பொழுது பார்க்கிற பொழுது 13 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 14 விதமாக, ஈரப்பதம் 14 விதமாகவும், மழை 65 விதமாகவும், காற்று 31 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று இன்றைய தினம் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கலாம் என்று வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. இது பாரிஸுக்கான காலநிலை அறிக்கை. அப்படியே யாழ்ப்பாணத்தை இப்பொழுது பார்க்கிற பொழுது 29 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 12 வீதமாகவும், ஈரப்பதம் 79 வீதமாகவும், காற்று 18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் சனிக்கிழமை வரை இதே காலநிலை நீடிக்கும் என்றும் வானிலை அவதான நிலைய தரவுகள் தெரிவிக்கின்றன. அடுத்து வரும் 2 மணி நேரங்களுக்கு உள்ளம் கவர்ந்த பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற நேரம் இது. நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் உள்ளம் கவர்ந்த ராகத்தோடு இணைந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு 30வது வருடத்திலே சர்வதேச தமிழ் வானொலி காலடி வைத்திருக்கிறது என்ற மகிழ்வான செய்தியையும் கூறிக்கொண்டு வழங்கபோல் வானொலி வருகிறது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். நிகழ்ச்சியை இணைந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம், நீங்கள் இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க விரும்பினால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 00 33 6 51 13 95 86. போல அம்மாவின் பாடலை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியைக்குள்ளே நுழைந்து கொள்ள போறோம். இது எனது அம்மாவுக்கான பாடல். அனைத்து அம்மாக்களை இணைத்துக் கொண்டு காற்றில் வருகிறது அம்மா பாடல். இது பாடல்
1: Hors connexion.

அடுத்த பாடல் அது எனது அம்மாவுக்கான பாடல். அனைத்து அம்மாக்களையும் அணைத்துக் கொண்டு ஒலித்தது நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்காக அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்கின்ற பாடல் காட்டலையில்

பிரதமர் கொண்டிருப்பது உள்ளங்கவந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலி கனடா. உள்ளங்கவந்த ராகத்தை அலங்கரிக்க வருகின்ற அடுத்த இன்னும் ஒரு பாடல் காட்டலையில்

பிரபல படிப்புக்கு உள்ளங்கள் தராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம்பாதலி. கலி நேரம் 12:03 ஐக்கியராட்சியத்தில், 11:03 கனடா கிழக்கு பிராந்தியத்தில், காலை 6:03 தமிழகம் மற்றும் தாயகத்தில், பிற்பகல் 3:33.

பிரபல பண்டுபோகம் உள்ளங்கலந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா வம்பாதலி. கலி நேரம் 12:03 மணி, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:03 மணி, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:03 மணி, தமிழகம்

செல்வராணி அம்மா வணக்கம். செல்வராணி அம்மா அனுப்பில் இருக்கிறீர்கள். அம்மா வணக்கம். செல்வராணி அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? செல்வராணி அம்மா

இடம்பெற கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் 12:08 இணைப்பிலே வந்திருக்கிற செல்வராணி அம்மா, வணக்கம் அம்மா.

0: வணக்கம்
1: வணக்கம் அம்மா, அப்படியே மயக்கறீங்க. வணக்கம் வணக்கம் சொல்கிறானி அம்மா. அம்மா அனைத்து துண்டித்து மட்டும் வந்து கொள்ளுங்க அம்மா.

செல்வராணி அம்மா வணக்கம். செல்வராணி அம்மா வணக்கம். அம்மா என்னாச்சு?

0: சுப்ரமணியம்மா வணக்கம். ஓ ஏனம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கவில்லையா? உங்களுக்கு வார முருங்கம்மா. இப்ப வரங்கம்மா, இப்ப சரியா இருக்கிறதா? சொல்லுங்களம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: என்றும் சிறப்பாகவும் சுகமாகவும் மகிழ்வாகவும் உங்கள் கடமைகள் இனிதே நிறைவேற்றப்பட்டு சிறப்பாக வாழ எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். மற்றும் எங்களுடைய வானொலி பெருமக்கள் அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும் இன்னையான வார்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வழமை போல நாங்கள் திருவார்த்தை பாடுவோம்.
0: பாடுங்களம்மா, பாடுங்க, கேட்போம், பாடுங்கள்.
1: திருச்சிற்றம்பலம் நெய்யும் பாலும் தயிர்.

கடலடி தொழுதுழிய நல்ல ஐவர் கொண்டிங்கு ஆட்டாடி ஆள்குடிப்பட்டு அயந்து வேற்று உயுமாறொன்று.

உனகாந்தன் தழியொழிரே, பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி, நந்து நந்து உருகி நக்கு நக்கு ஆட வேண்டும் நான் போற்றி, அம்பலத்தாடும் நின்கடற்போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி. இப்போ கூறு நீக்கனை போற்றி, பொய்யெல்லாம் விட வேண்டும்.

நின்ற நிபவன குன்றமே நின்ற நீட்டிக்கண்.

0: ஆரணிசடியம் கூத்தா அம்பொன் செய்யம் வெளுத்தரசே தொண்டனேன் இசையுமாறு இசையே மண்டு மனத்தவர் பூமிங்கள் மெய்யடியார்கள் விரைந்து மம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆற்றை மின் குழாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவின்னதோர் ஆனந்த விண்ணப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அன்றே வல்லாண்டு கூடுமாறு அருள் கொடுத்து குலவுதென் திசையில் என்றும் நேடு வாழ்வானமூதூர் நிலவிய அலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுமாய் நம்மை எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான் கரவுவார் பற்றாய் கைப்போது கொண்டு உன் பதப்போது தென்னில் கணப்போது மெற்றித்தினேன் கண்போதி நான் உன் முகப்போது தன்னை யான் கண்டு தரிசனம் தரிசனை புரிகின்றேன் முப்போதில் ஒருபோதும் என் மனப்போதிலே முன்னி உன்னாலயத்தின் முன்போதுவார் தமது பின்போத நினைக்கிறேன் மோசமே போய் உணன்றேன் மைப்போதகத்திற்கு நிகழின போது எருமைக்கடா மீதேறியே மாகோர வாழன் வரும்போது தமியனேன் மனம் கலங்கி தியங்கும் அப்போது வந்து உன் அருட்போது தந்து அருள் ஆதிகடவோரின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகராத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் உருவாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே காவி உடுத்தும் தாழ் சடைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் திரியாதே சிவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேற உதிக்கும் பெற ஞான தீப விளக்கம் காண எனக்குன் சீதள பத்மம் தருவாயே தீப விளக்கம் காண எனக்குள் சீதள பத்மம் தருவாயே பாவ நிறத்தின் தாருக வெட்கம் பாழ்பட உக்ரம் தருவீரா வாணிகள் கொட்டும் கேகள் விதற்றும் பாடலமேற்றும் கதிர்வேலா தூவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் சோழ சுரக்கும் புலியூரா சூரன் மிக கொண்டாட நடிக்கும் தூக நடக்கும் பெருமாளே தூவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் சோழ சுரக்கும் புலியூரா சூரன் மிக கொண்டாட நடிக்கும் தோகு நடத்தம் பெருமாள் வளாது வைக மதிவளம் சுரக்க மன்னன் முறை செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம் விமல்க மேன்மகுள் சைவ நீதியை விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையேற மகாதேவா திருநாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க மிக்க நன்றி தம்பி இந்த சந்தர்ப்பத்துக்கு.
1: அழகம்மா மிகச்சிறப்பு மிகச்சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்களம்மா. இன்னைக்கு நாங்க என்ன பாட்டம்மா கேட்க போறோம்?
0: இன்னைக்கு பாட்டு மாதவி
1: பொன்மயினால் அருமையான பாடலாமா. அருமையான பாடல், அந்த காலத்துல வந்து ஓங்கி ஒலித்த ஒரு பாடல். அப்ப நேற்று ஏதாவது நிகழ்வுகளுக்கு போனீங்களாமா முடியுமா? நேற்று
0: என்ன தம்பி?
1: நேற்று நிகழ்வுகளுக்கு போனீங்களா? முள்ளிவாக்கால் நிகழ்வு எல்லாம் நடந்துச்சு, வேற நிகழ்வா நடந்தது நேற்று எங்க போனீங்களா? நேற்று
0: தெரியுந்தாங்க, நீங்க சொன்னீங்கள் தானே, சொல்லித்தான் என்னது வேற பாட சொன்னீங்க.
1: ஆமா ஆமா ஆமா. நல்லதம்மா. அப்ப இன்றைக்கு வெளியே போறீங்களா? எப்படி நல்லதம்மா? அப்போ பாடலை கேட்போம். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகள், வாழ்த்துக்களும். அருமையாக தேவாரம் தந்தமைக்கு கலியகம் சார்பிலே நன்றிகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் அம்மா.
0: நாளை சந்திப்போம் தம்பி.
1: நன்றி நன்றி. எங்கள் கேட்ட பாடல் வருகிறது, கேட்போம் பாடலை. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: அருமையான ஒரு பாடல், பொள்ளிய பாடல், அனைவரது உள்ளத்தையும் கவர்ந்த அற்புதமான பாடலை செல்வராணி அம்மா கேட்டிருக்கிறார். மாதவி பெண்மயிலாள் தோகை விரித்தாள் என்கின்ற அற்புதமான ஒரு பாடல் இதோ வருகிறது. காட்டலையில் பாடல் கேட்போம்.

அழிய பாடல் வெல்வாணி அம்மாவின் விருப்பத்தில் காற்றலி ஒலித்தது. ராகங்கள் கலை நேரம் 12:25 அக்கராட்சியத்தில் 11:25 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:25 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:55 நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிற அற்புதமான ஒரு பாடல் கண்கள் நீயே காற்றும் நீயே என்கின்ற பாடல். இதோ காற்றலையில் நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி உள்ளம் கவர்ந்த ராகத்திலே இனிய உள்ளம் கவர்ந்த பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகிற பாடல் உள்ளம் கவர்ந்த இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பாடல், காட்டலையில்

0: பாடலுக்கு முன்பாக இணைப்பிலே வந்திருக்கிற அன்புக்குரிய பாலன், வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் செல்றான். நான் இப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம் பாலன். எங்க நேற்று எங்க போயிட்டீங்க, காணாம போயிட்டீங்க?
1: என்ன வழியா செல்றான்னா, இருந்தா போல தக்கணி யோசிச்சு வந்த பின்னே போல ரேடியோ போயில ஞாயிற்றுக்கிழமை நேரம் வரையுது.
0: எப்ப நேற்று திங்கக்கிழமை? நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரையில. ஆமா ஆமா ஆமா.
1: ஒண்ணுமே
0: தவிர்க்க முடியாது பாலன். ஏனண்டா, நாங்கள் அந்த ஒழுங்காக எல்லாம் இருந்து சீராக இருந்தது திடீரென்று எல்லாம் உடைந்து போனது தானே. அப்போ உடைந்ததை ஒட்ட வைக்கிறது கண்டா ரொம்ப காலம் பிடிக்குமா? அதை விட அடிக்கடி லீவ் எடுக்க வேண்டிய ரொம்ப வியாழக்கிழமை ஒரு நாள் லீவ் எடுக்க வேண்டி இருக்கு. பார்ப்போம், முடிந்த அளவு இனிய வாடல்களோடு இணைந்து கொள்ளுவோம். என்ன
1: உடைந்த உள்ளத்தை தேவன் தேற்றுவார்.
0: கண்டிப்பா, இறைவன் நம்மோடு இருக்கிறார். என்ன நம்மோடு இறைவனுடைய அவர் வழி நடத்துகிற தேவன் வந்து அவர் வந்து அவர் தான் அவருடைய வழிகாட்டல் தான் எல்லாமே. என்ன உடைந்து போய் உட்காரக்கூடாதுங்கிறது உண்டு. ரெண்டாவது வந்து சும்மா உட்கார்ந்துருக்கிறதும் பார்க்க இப்படியே வந்து இருந்து நேயர்கள் அள்ளுபட்டு வந்தார்கள். பாடல் போடாத காலங்கள்லாம் இருந்தது. என்ன ஆனால் இப்போ இல்லை என்று கவலை இல்லாமல் பாடலை போட்டு நாங்கள் எங்கட மகிழ்ச்சிக்காக பாடல் கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இல்லவா? அப்போ அனுபடியாக வந்து அது ஒரு மகிழ்ச்சியாக போய்கண்டிருக்கு. ரெண்டு வனத்தியாலமும் செல்வராணி அம்மா வந்தார், ராதாகிருஷ்ணன் வருவார், மலேசியாவிலிருந்து சகோதரி அமுதவல்லி வருவார். அப்படியே மெல்ல மெல்ல வருவார்கள் எல்லாமே. அது வந்து வருவார்களா? அவர்கள் வர்ற நேரத்தில் திரும்ப நான் விட்டுட்டு நாட்டை விட்டு ஓடிடுவேன். என்ன அதான்
1: பிரச்சனை?
0: பலர் வந்தார்கள், வந்து வானொலி ஆயிரக்கணக்காக வந்தார்கள், ஆயிரக்கணக்கான போனார்கள். அவர்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க முடியுமா பாலன்? வானொலியில இந்த 30 வருடத்துல வந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்தார்கள், பல லட்சக்கணக்கான அழைப்புகள் வந்தன. என்ன கணக்க பாத்தீங்கன்னா, தலையில வைவி இன்னைக்கு எத்தனை அழைப்புகள் வந்தான்னு பார்த்தா எனக்கு அந்த முந்தியில நாங்க இலவச இணைப்பு தானே கொடுத்திருந்தோம். அந்த நாளில் ஒரு நாளைக்கு 500-600 மிஸ்கோல் வரும். என்ன அப்படி லட்சக்கணக்கில் அழைப்புகள் அந்த காலங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ காலங்கள்லாம் மாறிவிட்டது. அப்போ இருந்தாலும் கூட நாங்களையும் கிட்டத்தட்ட 5 மாதம் 6 மாதம் அந்த இணைப்பிலே இல்லாமல் போய்விட்டோம் என்பது கூட ஒரு வருத்தமான விஷயம்தான். ஒன்றும் செய்ய முடியாது. அதனுடைய வந்து சில விஷயங்களை நாங்கள் தவிர்க்கத்தான வேண்டும். நாம் அது ஒன்றுமே பண்ண முடியாது. முடிந்த அளவு நாம் வருகிறவர்களை கொண்டு நிகழ்ச்சியை கொண்டு அப்படியே செல்ல வேண்டியதான். நமக்கும் ஒரு பொழுது போகிறது என்கின்ற மகிழ்ச்சி தானே. இவரன் வளர்த்தியாலும் இதிலிருந்து நான் இந்த தொலைக்காட்சியை பார்த்தேன் அல்லது வேற ஒரு சிந்தனை இருக்கிறத பார்க்க இதில் வந்திருந்து 4 எனக்கு விரும்பின பாடல்களை போட்டு கேட்கிற உள்ளது. இந்த வானொலியை கேட்கறது கொண்டு ஒரு குரூப் இருக்கிறது, அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளில் இருந்து. அது எனக்கு இங்கே அந்த நிறுவனம் எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும். இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் லைன்ல என்று சொல்லி. ஆனால் அவர்கள் பாடல் கேட்க வருவது இல்லை. பலர் வந்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த பாடல்கள் வந்து பிடித்தமான பாடல். அதுபடியாக அவற்றை எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுபடியாக வந்து வருபவர்கள் வரட்டும், வருகிற பொழுது பாடலை கொடுப்போம், வராத நேரங்களில் நாம வந்து பாடலை கேட்டுக்கொண்டிருப்போம். அவ்வளவுதான். எப்படி இருக்கிறது லண்டன் இன்றைக்கு?
1: வெயில் அடிக்கிறார். வெயில்
0: வெயில் அடிச்சு கொண்டிருக்கு. பிரான்ஸ்ல வந்து மப்பு வந்தாரம் இருட்டு அப்படித்தான் இருக்குது. என்ன
1: மழையாகுமா?
0: போன வாரம் சனிக்கிழமை எல்லாம் நல்லா இருந்த நாங்க அந்த சென்மிசல் என்கின்ற இடத்துக்கு போயிருந்தோம். நல்ல ஒரு காலநிலை, நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அன்றைக்கு சனிக்கிழமை முழுக்க அருமையா இருந்தது. நாங்கள் போய்க்க யோசிச்சு கொண்டு தான் போனாங்க. இன்றைக்கு குளிர போகுது, மழை பெய்ய போகுதுன்னு போயிருந்தோம். ஆனால் அங்கே போன பொழுது பார்த்தா மழையும் பெற இல்லை, குளிரவும் இல்லை. அன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருந்தது. போயிட்டு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாகவே மப்பும் மந்தாரமும். நேற்று திங்கக்கிழமை கொஞ்சம் வெயில் அடித்தது, பெரிய அளவு நேற்று குளிர்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு திரும்ப மப்பு மந்தாரம், இந்த எதிர்வரும் புதன்கிழமை வரை இப்படியான ஒரு காலை நிலைதான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். என்ன அப்ப அப்படியே போய்கொண்டிருக்கிறது அதனுடைய, அது என்ன சொல்றது, காலநிலையும் மனுஷர்மயத்தானே, நிமிஷத்துக்கு ஒருக்க மாறுகிற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது.
1: என்ன
0: அவ்வளவுதான், இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு நாம இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு நிச்சயம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. என்ன இருக்க மட்டும் மகிழ்ச்சியாக காலத்தை அப்படியே கழிச்சு கொண்டு போய்கண்டே இருக்க வேண்டியதான. என்ன
1: அந்த கப்பல், அந்த பெரிய பணக்காரரான கப்பல், அந்த சவுஸ் கப்பல்ல போனவே.
0: ஆமாம்,
1: பெரிய லட்சாதிபதிகள்.
0: ஆமாம்,
1: மூன்று பேரும் இறந்தது லட்சாதிபதிகள்.
0: பாருங்க, என்ன பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? பணத்தை வச்சு அதான் சொன்னே, வாழ்க்கை என்பது ஒரு நிச்சயமற்றதுதான் வாழ்க்கை. அப்ப இருக்கிற பொழுது பணத்தை அனுபவித்து மற்றவர்களுக்கு கொடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து, வேதநூல்கள் என்ன சொல்கின்றன, தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள். அது பைபிளாக இருக்கட்டும், பவித்கதியாக இருக்கட்டும், எந்தவாக இருந்தான்னா, இந்த இதெல்லாம் வந்து வேதங்கள் எல்லாம் சொல்வது வந்து தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் தான் சொல்லுது. என்ன பூலோகத்தில் சேர்த்து வைக்காதீங்க, பல்லோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொல்லப்படுகிறது. அது யார் கேட்கிறார்கள்? உண்ணாம கொள்ளாம சேர்த்து வச்சுட்டு அப்படியே தொப்பண்டு போறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். என்ன
1: ஒரு பைபிள் வசனம் வாசன முந்தி வாச்சம் உனக்கு வாசனை வாசிச்சிருப்பன் முந்தி, ஒரு செல்வந்தர் வந்த செல்வந்தர் இல்ல, அவன் நல்லா விளைஞ்சிட்டு தானியம் கமஞ்சேறவர் வச்சுக்கமா விளைஞ்சிட்டு, அப்ப அதை வைக்கிறதுக்கு அவட்ட அந்த லாகர் காணாது, அந்த அந்த அந்த கூடாரம் காணாது வைக்கிறாங்க அந்த விளைஞ்ச நெல்லுகளை. அப்ப இடிச்சு கட்டி அதை பெருசாக்கி பொருளுக்கு கொடுக்காம இடிச்சு கட்டி பெருசாக்கி அந்த அவ்வளவு விளைஞ்ச தானியத்தையும் கொண்டு அடைஞ்சு வச்சிருந்து சந்தோஷப்பட்டதான் எத்தனையோ பரம்பரைக்கு தனக்கு காணும்னு சொல்லி, காணும்னு சொல்லி. அப்ப தேவன் கத்தர் சொன்னாராம், அட மூடனே, ரெண்டு இரவு ஜீவன் உன்னுடைய எடுத்துக் கொள்ளப்பட்டால் இதெல்லாம் யாரிடம் யார் அனுபவிப்பது கத்தர் சொல்றாரு. இது
0: கேட்க சொல்லுங்க பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
1: இது கேட்காது, அவர் வந்து ஒரு கொடுக்காம அந்த தானி கலத்தியத்தை இடிச்சு கட்டி பெருசாக்கி அவனை தானியத்தையும் கொண்டு அதை கடைக்கி
0: வச்சுட்டாரு
1: விளைஞ்சது விட. அப்பதான் கத்தர் சொன்னவதான், அவட மூடனே, இண்டில உண்ட ஜீவன் எடுத்து கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு யாரிடம் போய் சேரும்? வயவுல வசனம் எழுது.
0: அதே மாதிரி நான் ஒரு கதை படித்தேன் ஏற்கனவே கூட, நான் அந்த வானொலியில் சொல்லியிருக்கிறேன். ஒருவர் வந்து பெரிய பணக்காரர், அவரோட நிறைய சொத்துக்கள் இருந்தது. அப்போ சொத்தை வீட்டில் வைக்க பயந்து கொண்டு போய் ஒரு மரத்துக்குள்ளே ஒரு காட்டுக்களை கொண்டு போய் புதைச்சி வச்சாராம். அப்போ புதைச்சி வச்சு போட்டு ஒவ்வொரு நாளும் போய் பார்ப்பாரா, அந்த புதைச்சி வளர்ச்சி இடத்துல புதையல் பத்திரமாக இருக்கிறதா பத்திரமாக இருக்கிறதான்னு பார்த்து பார்த்து கொண்டு இருந்தாராம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து புதையலை காண இல்லை, அதெல்லாம் கிண்டி யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அது ரெண்டு அழுது கொண்டு நிற்கிற பொழுது அந்த வழியால் ஒரு முனிவர் வந்தாரா, வந்து கேட்டு வந்து கேட்டார் அவர்கிட்ட, ஏன் அழுது கொண்டு நிற்கிற? இல்லை, என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே புதைச்சி வச்சேன், இண்டையை பார்த்தா காண இல்லை. அப்போ அவர்கிட்ட அந்த சொத்தில் ஏதாவது எடுத்து நீ அனுபவிச்சிருக்கிறியா? இல்லை, அந்த அவ்வளோ சொத்தையும் நான் இங்கே மண்ணில் புதைச்சி வச்சேன். அப்போ அதுக்கு நீ அழுகிற, இந்த மண்ணை எடுத்து மூடி போட்டு நீ தினமும் வந்து வந்து பார்த்துட்டே போய் இதுக்கு சொத்து இருக்குன்னு நெச்சுக்கொள். ஏன்னா நீங்க எடுக்கிறது இல்லை, கொடுக்கறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, செலவழிக்கிறது இல்லைன்னு சொன்னா அந்த சொத்து ஒன்றுக்கு உதவாத சொத்து தானே. ஆனபடியா மண்ணை மூடிட்டு நீ ஒவ்வொரு நாளும் காலமா வந்து இதுக்கு பார்த்துட்டு போய் எனக்கு சொத்து இருக்கன்னு நெச்சு கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னாரன்னு சொல்லி ஒரு தத்துவ கதை ஒன்று படித்தேன், ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அப்படித்தான் பலர் வந்து சொத்து சொத்து சொத்துண்டு உண்ணாம கொள்ளாம விடுமுறைக்கு செல்ல மாட்டார்கள், எங்கேயும் போக மாட்டார்கள், சேர்த்து சேர்த்து சேர்த்து வைப்பார்கள். ஏன் சேர்க்கிறார்கள்? அவர்களுக்கே தெரியாது. என்ன, ஆனா கடைசியா ஒரு நாளைக்கு போயிருக்கல எல்லாம் போயிடும்.
1: என்ன பைபிள் இருக்கு, பைபிள் இல்லதான் சொல்றேன். இதுல உள்ளது வார்த்தைகள் வந்து தமிழ் நான் எந்த சுயசிந்தனை சொல்ல பரலோகத்துல சொத்துக்களை சேர்த்து சொல்லி அங்கதான் கல்லறம் இல்லையா பூஜை பூச்சியும் இல்ல, காரம் இல்ல, ஒரு விதம் இல்ல. அது வந்து நித்திய நித்தியமா அந்த ஆத்மாவுக்கு அறல இருக்குமா. சொத்து சொத்து தான் ஒன்றே நிலையம்மான்னு சொல்லிட்டு பாட்டு இருக்கு, அண்டை போட்டு அங்கட்ட பாட்டு உலகம் பொய்யம்மா அந்த பாட்டுல வரி வருது. கரகோகத்துல சேர்த்து வைத்த சொத்து ஒன்றே நிலையம்மா இருக்கு வசனம்.
0: அப்படி அதுதான் என்னது வாழ்க்கை என்பது, அது வாழ்க்கையை வந்து உணர்ந்து வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது அண்டன்றைக்கு நம்ம இருக்கிற அன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போன ஒன்றைய நாள். நீங்க அடிக்கடி சொல்றது நான் கவனிச்சுக்கிறேன். ஒரு நாளை நமக்கு கூட்டி தந்த இறைவனுக்காகவும் அந்த நீங்க அடிக்கடி சொல்லிக் கொள்வீங்க. அதே மாதிரி இந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்க ஒரு வருடத்தை கூட்டி தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் என்று சொல்லிக் கொள்வீங்க. அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிறவன் இன்றைக்கு இருந்து போட்டு இன்றைய நாளை வந்து நமக்கு நல்ல நாளாக இறைவன் தந்திருக்கிறானே என்று எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாளைக்கு பிறக்கிற நாளும் நம்ம ஒரு நாளைய இறைவன் கூட்டி தந்திருக்கிறானே என்று திருப்திப்பட வேண்டும்.
1: என்ன இதன்படியே நான் இந்த வாழ்க்கையை தோல்விக்குறியா இருந்தேன்னா அன்றைக்கு எத்தனையோ சர்ஜரி, 15 மேற்பட்ட சர்ஜரி தான் இன்றைக்கு தப்பு ஆண்டவர் தப்ப வச்சுக்காரு. 15 இப்ப காரணம் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ற சொல்லினும் என்ன பார்க்க தங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்காம். ஜெண்டரம் கோமா ஸ்டேஜ் கோமா இது நிமோனியா வந்து இவ்வளவு சர்ஜரி வந்து இருக்குன்னு சொல்லி தங்களுக்கு தங்களுக்கே ஒரு இதா இருக்காம் காரணம் சொல்றா.
0: இல்ல அது உண்மைதான். அது அது அது அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நடத்துபவர் சிவன்.
1: ஆமே.
0: ஆமா அவ்வளவுதான். அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உன்னை வழிநடத்தி செல்கிறார் என்பது வந்து நான் அதை வந்து உணர்ந்திருக்கிறேன், அதை அனுபவித்திருக்கிறேன். அதை அனுபவிக்க வேண்டும். என்ன மனதால அனுபவிக்க வேண்டும். நம்ம போற பல இடங்கள்ல வந்து நம்ம நமக்கு ஒரு துணை வேணும் இல்லை. நமக்கு போற இடங்களுக்கு வந்து இப்ப நாம ஒரு இடங்கத்துக்கு தனியே போயக்குள்ள வந்து நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒரு ஒரு தயக்கம் இருக்கும். என்ன அந்த நேரத்தில் நம்மோட வந்து இறைவன் இருக்கிறாருங்கிற துணிவு இருக்கிறதா இல்லவா, அது பெரிய துணிவு. என்ன
1: அந்த ஜீவன் போய் விடையக்குள்ள ஒரு ஆயுவும் ஆவி ஒன்று உயிரொன்று அந்த ஜீவன் தான் நியாய தீர்ப்புல அதுக்கு தான் நியாய தீர்ப்பு இருக்கு. அதுல தேவன் வந்து ரெண்டா பிரிப்பார் நம்ம வெள்ளாடுகளை ரொம்ப தொம்மாரிகளை நல்லா பிரிச்சு பிரிச்சு அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாராம். நியாய தீர்ப்பு கடைசி நாள்ல அப்ப நம்ம அந்த வெள்ளாடுகளை இருக்கு செம்மறியாடுகளை எல்லாரும் வந்து நித்திய நரகம் ரெண்டு பைபிள் நடக்கு. நித்திய நரகம்னா அதுக்கு அது இருக்கிற சொல்றேன் தானே தானே பைபிள் நடக்குது. நித்திய நரகம்னா அது வெந்து கொண்டே இருக்கு வாக்கினி கடல்ல.
0: நானவடியால் நல்லதையே செய்வோம் பாலன், நல்லதையே நினைப்போம். நாள்கள் நடக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு நல்ல நாட்களாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம். நீங்க வளம போல உங்களது தேவ வசனங்களை எடுத்து வாருங்கள். கேட்போம் பாலன்.
1: அதுக்கு முதல் மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த மறித்து வைத்திருந்த இயேசு ராஜாவுக்கு இருதயத்தை நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு ஐக்கியார் வானொலியின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் சரவணையூ திருவாளர் விசுவாசம் செல்றான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் செல்றான்னுடைய பாச தம்பி சரவணையூர் திருவாளர் விசுவாசம் அமலோட்டோ நாதன் அண்ணா நாதன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் கல் சிறப்பிக்கிற நேயர்கள் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ சுகம் வானொலியின் அதிபர்கள் எங்கள் அன்பு சகோதரர் கல்வியங்காறு திருவாளர் கணபதி பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி யோதாசன் குடும்பம் மற்றும் ஜுவம்பானுடைய சகாரி பல குடும்பங்கள் நேர்கள் குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் ஐக்கியார் வானொலி ஜுவம்பானு சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் வீழ்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும் சொல்லி அவர் நாமத்துல ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு லண்டன் தீசங்கோட்டை வேலுப்பிள்ளை பாலன் டெக்கண்ணா பரிசுத்த வேதாமன் புதிய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் எழுதின நிருபம் 2 அதிகாரம் இறை வார்த்தைகள் 3-16 முடிய அத்தனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சொல்றோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும்
2: மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து மன்னிக்க வேண்டும், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது இயேசுநாத பெட்டி இதா சொல்றார், அவர் தேவன் ஸ்தானத்தில படத்திலே இருந்தவர், தேவனுக்கு ஒப்பாக இருந்தவர், அவர் அந்த அடிமை இந்த ரூபம் எடுத்து மரியாண்ட வயிற்றில வந்து பிள்ளையா பிறந்தவர். பரிசுத்த ஆவியின் மூலம் பெருமையை தனித்தானே பெருமையாக்கி அவர் அந்த பெருமை உள்ளே இல்லை.
0: ஆமா
2: அம்மை பாருங்க, த்ரீ பாசகம் பாருங்க வா. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு நேரா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை மமத கொள்ளாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் செயலானார். மனுஷர் பிறந்தவர் இயேசுநாதர். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ் படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் வரையும் அந்த யூதர்கள் வந்த குடும்பப்படுத்தைகள் எல்லாம் அவர் நச்சிருந்தா தப்பி போயிருக்கலாம்
0: என்ன.
2: அவர் வந்து இரண்டால் மடிக்கத்தான் வந்தவர், வாழ்ந்து கடத்தான் வந்தவர். இங்க எல்லாரும் மனம் திரும்புங்கள், மதம் அண்டில மனம் திரும்புங்கள் ரெண்டு வசனம் கிடக்கு பைபிள்ல. மனம் திரும்புங்கள், இதை விட்டு மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, பேச்சாரத்தை விட்டு மனம் திரும்பு, கொள்ளையடிக்கிறத விட்டு மனம் திரும்பு. மற்றது அப்படி கணக்கு இருக்குது அது வேண்டாம். அதுக்கத்தான் வந்தவர் இங்க எல்லா வீட்டிலும். அதனால் ஆதலால் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தப்பி போயிருக்கலாம் என்ன. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி, தகப்பன் உயர்த்திட்டார், எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படித்தும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படிங்க எல்லா நாமத்துக்கும் இயேசுவின் நாமம் தான் மேலான நாமம். இயேசுவின் மூலம் தான் நாங்க பிதாவிட்ட போலாம்.
0: ஆமா
2: பிதாவிட்ட போயிடா, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு தான் ஜெபிக்கிறது. இயேசுவின் அவருக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு பிதா, அவர் மூலமா தான் நாங்க பிதாவிட்ட போகலாம். இந்த பரலோக இது வாழ்க்கைக்கு நுழையலாம், அவர் தான் டிசைட் பண்றது. இயேசு தேவசாயலா இருந்து மனிதரோம் எடுத்து இந்த பூர்வத்தை பிறந்தவர், பிறந்து வாழ்ந்து காட்டி 33.5 வருஷம் இந்த பூர்வத்துல வாழ்ந்து மறித்து இன்றைக்கும் தேவன் வரது பாரசத்துல இருந்து எங்களுக்காக இறந்து பேசி கொண்டிருக்கா, ஒரு ஆத்மா கூட நிறந்து
0: போப்படாரு.
2: ஆத்மா இங்க பூலோகத்துல ரட்சிக்கப்பட்ட அதை இயேசு ஏற்றுக்கொண்டா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமாம். ஒரு ஆத்மா ஒரு ஜீவன், இரண்டா அவர் வந்து சந்தோஷப்படுவார். அவன் அந்த பரலோகம் வந்து இரண்டா அந்த ஆத்மா வந்து தன்னை புள்ள வந்து நிறந்து போவோமா தென்னட்ட வாரான்னு சொல்லி சந்தோஷப்படுவாரா.
0: என்ன
2: சுயமா இந்த வசனங்கள் சொல்லி எல்லாம் பைபிள்ல உள்ளதான் நான் சொல்றேன். தந்தடினார் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பண்ட அந்த ஆத்மா வந்து ரட்சிப்ப அந்த ஞானஸ்தானம் எடுத்து ஆத்மாவோட இருந்து ரட்சிக்கப்படுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குவராயிருக்கிறார். அவர் தான் இல்லாதீங்க, விருப்பம் இல்லாதீங்க, அவர் தான் உண்டாக்குவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஈவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருக்கும் படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். தொடர்ச்சி சொல்றான இன்னொரு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் கூடிய சீக்கிரம் நித்திய பரலோகத்துக்கு போயிருவினம் மிச்சம் அக்கி கடல் பைபிள் அடக்கில வாசி
0: காடல்
2: பரிசுத்தமிழர் நாமத்துக்கு சோத்திரம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும்.

உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும்

0: யாக்கோபின் தேவனும் நீர்தான் ஐயா, என்னுடைய தெய்வமும் நீர்தான் ஐயா. யாக்கோபின் தேவனும் நீர்தான் ஐயா, எம்முடைய தெய்வமும் நீர்தான் ஐயா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எமக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எமக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, காணானின் பயணத்துக்கு தடையில்லையே. பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, காணானின் பயணத்துக்கு தடையில்லையே. நீங்க போதும் எமக்கு, நீங்க போதும் எமக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எமக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், எஞ்சனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், கோராகின் மனிதர் உம்மை எதிர்த்து வந்தாலும், எஞ்சனம் உமக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எமக்கு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எமக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. என் கோளை துடுக்க செய்யும் தெய்வமும் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. அமேன். என் கோளை துடுக்க செய்யும் தெய்வமும் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. உம்மை அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. ஆமீன். நன்றி அண்ணா.
1: நன்றி என்று புரிய பாலன், மிக அருமையான செவமும் அருமையான விளக்கங்களும் அருமையான பாடலும் தந்தமைக்கு கலையம் சார்பிலே நன்றிகளும் வாழ்த்துக்களும். அன்றைக்கு என்ன பாடல் கேட்க போறோம்?
2: என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏச. இந்த பாடல் என்ன ஒரு சோ பாடல் மட்டும்லாம் இருக்குது. அந்த பாட வைஃப்ல எப்படி போட்ட பாட்ட போட முழுக்க முழு பாட்டும் சோ பாட்டு கண்ணீரை வர வளைக்கிற பாட்டு.
1: எப்படி எப்படி ஆரம்பிக்கிறது?
2: என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா.
1: இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. சரி, பாடலை கேட்போம். உடன்பிறப்பின்மைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய பொழுது மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுது அமையட்டும். நன்றி வணக்கம் அன்புக்குரிய பாலன்.
2: அதே போல உங்களுக்கும் சிறப்பிக்கிற உடல்நிலை எல்லா உறவுகளுக்கும் இயேசு நாமத்தில் எல்லோரையும் மாற்றிக்கொள்ள நபர் நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி மிக சிறப்பாக லண்டனிலிருந்து இணைந்து அன்புக்குரிய பாலன் சம்பவம் பாடல்கள் ஒரு அருமையான விளக்கங்களையும் தந்திருந்தார். அவருக்கு கலையம் சார்பிலே நன்றிகளை கூறிக்கொண்டு கலைஞர் நேரம் 1:01 ஐக்கியராட்சியத்தில் 12:02 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் 7:02 இப்பொழுது தமிழகம் மற்றும் தாயகத்தில் நேரம் பிற்பகல் 4:32. இணைப்பிலே வந்திருக்கிற அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: வணக்கம் சசிகலா. வணக்கம், நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் ஐயா.
0: எப்படி இருக்கிறது இன்னைக்கு ரத்தின புறா வேவல் வத்தை?
1: அப்பும் மந்தாரமாகத்தான் இருக்கிறது, தொடர்ந்தும் கனமழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது.
0: மழை பெய்து கொண்டுதான் இருக்குது. அப்ப உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும் மழை தானே உங்களுக்கு அந்த ஊர்ல?
1: ஆமாங்க ஐயா.
0: ஆஹா, அப்ப இந்த மாறு காலம் மழை காலம் என்ற அப்படி ஒரு காலம் இல்லை என்று எல்லா காலமும் மழை காலமும் ஆகிட்டு எப்படி அது?
1: இல்லங்க ஐயா, மாறி காலமும் வரும் மழை காலமும் வரும், மாறி மாறி வரும் ரெண்டு காலமுமே.
0: இப்ப மாறி மாறி வர்ற காலம் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப எங்களுக்கு எல்லாம் யாழ்ப்பாணத்துல வரத்த வேண்டாம், எங்களுக்கு மாறி காலம் வேண்டாம். செப்டம்பர் மாதத்துல எல்லாரும் விதையெல்லாம் தயாரா வச்சு கொள்வார்கள், மழை பெய்யும். அதுக்கு பிறகு தை மாதம் தையோட வந்து மழை நின்றும் பிறகாங்கால வெயில் அடிக்கும். அது இப்ப மாசி பங்குனி காலங்கள்ல வந்து அறுவடை செய்வார்கள். இப்ப பங்குனி சித்திரை எல்லாம் வந்து மாறி மாதிரி வெள்ளம் போட்டா அது அப்படி எதிரீதர்?
1: காலநிலை இயற்கைக்கு மாறாக மனிதன் நடக்கும் போது இயற்கை தன்னுடைய சீற்றங்களை வெளிப்படுத்துவது இயல்பு.
0: இயற்கைக்கு மாறாக மனிதன் நடக்கிற பொழுது அண்டர்லைன் போடணும்
1: என்ன? காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவது இன்றைய காலகட்டத்தில் அது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது.
0: அதுதான் செல்வார்கள் வந்த அந்த சும்மா இருந்த ஓசோனா ஓட்டி ஆக்கி போட்டு வெயில் அடிக்குது, வெயில் கொளுத்துது, வெயில் கொளுத்துன்னு சொல்லுகிறார்கள் சொல்லி அடிக்கடி எல்லாரும் சொல்லி.
1: காலநிலை இயற்கைக்கு மாறாக மனிதன் நடக்கும் போது இயற்கை தன்னுடைய சீற்றங்களை வெளிப்படுத்துவது இயல்பு.
0: இயற்கைக்கு மாறாக மனிதன் நடக்கிற பொழுது அண்டர்லைன் போடணும் என்ன?
1: காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவது இன்றைய காலகட்டத்தில் அது சர்வ

0: சரியாக
1: சரியாக
0: உதவி
1: இருக்கு மாமா. இப்ப இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்தீங்களா எப்படி?
0: செய்யும். நேற்று விடுமுறை எடுத்து விட்டேன். என்னுடைய உடல்நிலை சற்று சரியில்லாத காரணத்தினால் இன்று ஓரளவு மெதுவாக சென்று நேரம் சென்றுதான் சென்றேன் இன்னும் பள்ளிக்கூடத்திற்கு.
1: பிள்ளைகள் எல்லாம் வந்துச்சா எல்லாம்
0: பிள்ளைகள்
1: இன்னைக்கு?
0: பாவம் தானே, பிள்ளைகள் வந்தார்கள். இருந்தும் பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமையால் அவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான காய்ச்சல்.
1: இப்ப எல்லா இடமுமே அந்த வைரஸ் காய்ச்சல் வந்து கொண்டிருக்கா? இலங்கை பூரா வந்திருக்கா இல்ல குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்குதா?
0: சில இடங்கள்ல வந்திருக்குது ஐயா.
1: அப்ப அதான் அந்த டெங்கோடு சம்பந்தப்பட்டதா அல்லது இந்த புதுசா வந்திருக்கிற வைரஸ் என்று சொல்கிறார்கள் அப்படி அது?
0: டெங்கோடு தொடர்பு பட்டும் சில நோய்கள் இருக்கின்றது, ஆனால் புதிதாக வந்த வைரஸ் என்று சரியாக குறிப்பிடப்பட முடியவில்லை. இருந்தும் மாணவர்களுக்கு வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டு தான் இருக்கிறது.
1: காலத்துக்கு காலம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. அதை விட இலங்கையை பொறுத்தவரை பிறகு கடந்த 2 வருஷமா இந்த அதிர்வேண்ட அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு வேணுமென்று இயற்கை அட்டகாசம் செய்யற மாதிரி இருக்குது. என்ன அடிக்கடி வெள்ளம் போடுறது, அவங்க கட்டுற ரோட்ல அதை மல்லிட்டு போறது, மண் சரிகிறது, மண் அறிஞ்சு சரிஞ்ச மண் எல்லாத்தையும் சீராக்கி விட திரும்ப வந்து சரிக்கிறது எல்லாம் சில பேர் செய்வார்கள். சில வேலையில சேர்ந்து கேட்கல திரும்ப வந்து குழப்பி அடிப்பார்கள். அப்படிலாம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: அதற்கும் ஆட்சியாளருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. காரணம், இயற்கை அழிவு, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவது என்பது இறைவன் விதித்த விதி, அது இயற்கை நியதி. அதையும் நாங்கள் அரசியலோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது எத்தகைய தூரத்துக்கு சாத்தியப்பாடு என்பது என்னால் ஆணித்தரமாக கூற
1: இல்ல
0: முடியவில்லை.
1: இல்ல நான் அந்த எந்த தனிப்பட்ட இதுல வந்து நான் கவனிச்சு பார்த்தது என்னன்னா, இந்த அரசாங்கம் வந்த உடனே அந்த அரசாங்கம் நல்லது செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட அந்த அரசாங்கம் வந்தது. வந்த உடனேயே பெரும் வெள்ளம் போட்டு ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்துச்சுது. சரி, அதுல இருந்து மீண்டு அதுக்கு நிவாரணம் கொடுத்து அதுல
0: பார்க்கின்ற கோணத்திலும் பார்ப்போம் என்றால் இப்படியும் யோசிக்கலாம். நான் எதற்கும் சளைத்தவன் அல்ல. எந்த துன்பங்கள் வந்தாலும் என் நாட்டு மக்களை நான் உயிர் காப்பேன் என்று ஒரு திடகாத்திரமான மனநிலையை அந்த அரசு செய்யும் அந்த ஆட்சியாளனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என இறைவன் எண்ணி இவ்வாறான விடயங்களை வழங்குகிறானோ அதுவும் தெரியாது.
1: ஆமா, எத்தனை சோதனை வந்தாலும் மலையும் என்ன இந்த மலையே வந்தாலும் தலையிலே சுமையுண்டு சொல்லுவா? அப்படித்தானே? அப்படியா?
0: அதுபோல எங்களுடைய ஆட்சியை சிறப்பாக செய்ய எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து என்னுடைய மக்களுக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்ற ஒரு கட்டத்தில் இருக்கும் போது அது காலநிலையும் ஒத்துக்கொண்டுதான் போகும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எத்தனையோ ஆட்சிகள் இதற்கு முன்பாக நடந்தது. அத்தனை ஆட்சிகளிலும் சுனாமி ஏற்பட்டது, சூறாவளி வந்தது, இப்படி பல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டது. அத்தகைய இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்ட கால பகுதிகளிலும் பிற நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற உதவிகள் என்பது சொச்ச அளவில் தான். ஆனால் இவருடைய ஆட்சியில் வந்து நீங்கள் கூறியது போல ஆட்சி அமைத்த ஒரு சிறுகால பகுதிகளிலேயே மண் சரிவு, கடும் வெள்ளம், மக்கள் அனர்த்தத்துக்கு உள்ளாகினார்கள் என்பதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அது யாரும் அறிந்த உண்மைதான். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்நிய செலாவணிகள் இலங்கைக்கு வந்து முதல் முறையாக குவிந்தது என்னமோ இவருடைய ஆட்சியில் தான். அதையும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பார்கள். அதுபோல அவருக்கு வந்த அந்த அந்நிய செலாவணி பணத்தொகைகளையும் வேறு அரசுகள் இருக்கும் போது கையுற்றல்கள் நடைபெற்று பல குளறுபடிகள் நடந்த சந்தர்ப்பத்திலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கென தலா 25,000 ரூபாய் அவர்களை சென்று நேரடியாக பார்வையிட்டு அவர்கள் ஆறுதல் கூறி போன்ற பல விடயங்களை இப்போ தற்போதைய ஆட்சியாளர் மேற்கொண்டு வருகின்றார். பொது இயற்கை அவருக்கு கொடுத்த சவால், அதற்கூடாக அவருடைய தனித்தன்மை, அவருடைய ஆளுமை வெளிப்படக்கூடிய ஒரு களமாக அதை எடுத்துக்கொள்.
1: உண்மையிலேயே அது ஒரு
0: பார்க்கும் போது அதை நாங்கள் ஒரு பிளஸ் ஆக கருத்தில் கொள்ளலாம்.
1: நேற்றொரு ஆமா நேற்றொரு காட்சி பார்த்த நீங்களும் அனைவா பார்த்திருப்பீங்களோ அல்ல நினைக்கிறேன். நீங்க ஒருவேளை நேற்று பார்க்கையில் எதிரிய இல்லை, இதே இவரோடு இருந்த ஒருவர் நேற்றைய தினம் வந்து அந்த விமல் வீரவன்சங்களை இனவாதி நேற்று அந்த இன்றைய நிகழ்வுக்காக நேற்று அதை ஒத்திகை பார்த்தார்கள் நினைக்கின்றேன். பாராளுமன்ற வளாகத்துக்களே ஒத்திகை பார்த்தார்கள். அப்ப ஒத்திக பார்த்த பொழுது அவர் ஒரு 35 பேரோட போய் அந்த இடத்துக்குள்ள அத்துமீறி பிரவேசிக்க முயன்ற பொழுது போலீசார் அதை

0: தடுத்தார்கள், விழுந்தடிச்சு ஓடி விழுந்தார், குப்புற விழுந்தார் என்ன. அந்த காட்சியெல்லாம் வந்து இங்கே வந்து வைரலாக வந்து கொண்டிருக்கிறது. ஓடி போய் மண்ணில் குப்புற விழுந்து எழுந்து, இப்படித்தான் விழுந்து எழுந்தும் கூட போலீசார் அவரை உள்ளுக்க விடவில்லை. அவர் பல அங்கிருந்து இனவாத கருத்துக்கள் தான் பேசிக்கொண்டிருந்தார், சிங்களத்தில் விட இனவாத கருத்துக்கள் தான் பேசிக்கொண்டிருந்தார். ஆட்சியில் இருக்கிறவர்களை குழப்பாமல் அவர்களுடைய வழியிலே விட்டார். நேற்று நீங்கள் பார்த்திருப்பீங்கள், கொழும்பில் கூட வெள்ளப்பட்ட பகுதியிலே கடற்கரையிலே வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வந்து அஞ்சலி செய்த பொழுது அங்கே ஒரு சில ஒரு 5-6 பேர் வந்து அங்கே நின்று சத்தம் போட்டு கத்திய நின்றார்கள். ஆனால் போலீசார் வந்து அதை சிறந்த முறையிலே வந்து அதை கையாண்டார்கள். பார்த்த பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அப்படி ஒரு நிலைமை வந்து இலங்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இந்த மே 18 வந்து ஒரு காலத்தில் இந்த அஞ்சலி செய்கிற நேரங்களில் வந்து போலீசார் செய்கிற இராணுவம் செய்கிற பெரிய கெடுபிடிகள்லாம் வந்து இன்றைக்கு அற்றுப்போய் மக்கள் நிம்மதியாக தங்களது கண்ணீரை விட்டு அந்த அஞ்சலியை செலுத்துகிற காட்சி எல்லாத்தையும் நேற்று பார்த்தோம். அப்படி இருக்கிறது இலங்கையினுடைய ஆட்சியாளர்களுடைய ஒரு அணுகுமுறை. நல்லதை பாராட்டுவோம் என்ன. நல்லது. அப்ப சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதா? அப்படி
1: எங்களுடைய நேயர்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள்.
0: எல்லாரும் நலமாக இருப்பார்கள். ஏன்டா பலவருக்கு வானொலி நடக்கிறது தெரியல. இப்பதான் மெல்ல மெல்ல ஒருவர் ரெண்டு பேர் ரெண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பலவருக்கு வானொலி நடக்குதா? ஏன்டா கிட்டத்தட்ட நாங்கள் 5 மாதங்கள் வானொலியில் இல்லாமல் போய்விட்டோம். அது அனுமதியாக வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கேட்குற அந்த ஒரு குரூப் ஒன்றுக்கு அவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். வருகிறவர்கள் மெல்ல மெல்ல வரட்டும், வந்து வருவார்கள். நாங்கள் நிகழ்ச்சியை நம்ம வாட்டுக்கு அப்படியே நடத்தி கொண்டு போய் கொண்டிருப்போம் என்ன. ஹலோ, இங்க இணைப்பில் காணாம போயிட்டீங்களா? வரட்டும், வந்துட்டீங்க. அந்த உங்களை வீட்டுக்கு முன்னுக்கு அந்த மலையை உடைச்சு விடுங்க, அப்பதான் உங்களுக்கு இணைப்பெல்லாம் தெரியா வேற என்ன.
1: அந்த மலையை உடைக்க முடியுமா ஐயா? இப்பயேதான் இப்போதுதான் நீங்கள் கூறினீர்கள், சற்று முன்பு ஆட்சியாளருக்கு இயற்கை சீற்றம் இத்தகைய கொடுத்தது என்றெல்லாம் கதை பேசினோம். அதற்கிடையில் மீண்டும் இயற்கையை நீங்க
0: இல்ல, உங்களை வீட்டுக்கு முன்னாலும் பெரிய ஒரு மலை ஒன்று இருக்கு இல்லவா? அந்த மலையில ஒன்று அரசாங்கத்திட்ட சொல்லி வலையை பேட்டு எங்கேயாவது கொண்டு ஒரு இடத்துல வையுங்க, இல்ல அந்த மலையில பெரிய அளவுல ஒரு டவரை கொண்டு போட சொல்லி நீங்க வச்சுக்கிற தொலைபேசி கம்பெனிட்டு சொல்லுங்க டீச்சர்.
1: கட்டாயம் சொல்றேன்
0: ஐயா. எப்படி இருக்கிறார் தாசா? எப்படி இருக்கிறார் அம்மா? எப்படி இருக்கிறார் அப்பா? எப்படி இருக்கிறார் தங்கச்சி? எப்படி இருக்கிறாங்க?
1: அனைவரும் நலமாக இருக்கிறார்கள்.
0: தங்கச்சி கிட்ட சொல்லுங்க, விசாரிச்சு சொல்லி நேரம் இருந்தா வானொலிக்கு வர சொல்லுங்க தங்கச்சிக்கு.
1: மன்னிக்க வேண்டும், தங்கை திருமணமாகி அவர் நாளை அவருடைய கணவர் வெளிநாடு பயணம் செல்ல இருப்பதால் அதற்கான தயார்படுத்துகளை.
0: இல்ல இல்ல இப்ப இல்ல, அது தெரியும் எனக்கு. அவர் அந்த இல்ல, நேரம் இருக்கிற பொழுது இணைந்து சொல்லுங்க, இளைஞர் சொல்லுங்க, நாங்கள் பேசிக்கொள்ளலாமே என்ன. அவருடைய நிகழ்ச்சி கூட ஏற்கனவே ரெண்டு நிகழ்ச்சி ஏற்கனவே நாங்கள் ஒலிபரப்பு மிகச்சிறப்பான ஒலி நிகழ்ச்சி. இனிய குரல் அவருக்கு அனுமதியா? இப்ப இந்த திருமண கடுபடி எல்லாம் முடிந்த பின் அவர் ஓய்வா இருக்கிற நேரத்தில் இந்த நேரம் உங்களுக்கு 4 மணி 5 மணி 5 மணி 5.5 மணிக்கு எல்லாம் வரலாம். அனுமதியா அவர்கிட்ட சொல்லி வச்சு கொள்ளுங்க, நான் சொன்னேன் சொல்லி வச்சு கொள்ளுங்க. சரி, என்ன கொண்டு வந்தீங்க அன்னைக்கு?
1: என்ன கொண்டு வந்தேன்? ஒரு பாடல் கொண்டு வந்தேன்.
0: சரி, இங்க எடுத்து பாருங்க கேப்போம்.
1: பாட போகிறேன்.

0: நன்றி ஐயா.
1: அருமை அருமை, மிகச்சிறப்பு. நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கு வந்து பாடியிருக்கிறீங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் சசிகலா, இனிமையான பாடல் இனிமையாக பாடினீர்கள். தாசுக்கும் எங்களது வணக்கத்தை கூறிக்கொள்ளுங்கள். என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு நாம?
0: என்னை தாளாட்ட வருவாளோ.
1: என்னை தாளாட்ட வருவாயோ, அப்படியா?
0: என்னை தாளாட்ட வருவாரோ, நெஞ்சுக்கு மஞ்சம் தருவாரோ, தங்கத்திராட்டம் வருவானோ, அந்த பாடல்.
1: சரி, நன்றி அன்புக்குரிய சசிகலா. எனது சிறப்பித்தமைக்கு நன்றிகள். சகோதரிக்கும் எங்களது வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அனைவருக்கும் நேர வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

இடம்பெற கொண்டிருப்பது உள்ளம் கலந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. இந்த வேளை அன்புக்குரிய பாலன் விரும்பி கேட்ட பாடலை காற்றலை ஊடாக எடுத்து வருகிறேன். இதோ பாடல் காற்றலையில்.

0: இந்த வாரவை விரும்பிக் கொண்டவர் அன்புக்குரிய பாலன் லண்டனிலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள் இணைப்பிலே இணைந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரி அமுதவல்லி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: உங்களுக்கு அமுதவல்லி என்று சொன்னா பிடிக்குமா, அமுதா என்று சொன்னா பிடிக்குமா?
1: இரண்டுமே பிடிக்கும் ஐயா. அமுதவல்லி என்று தந்தை கொடுத்த பெயர் அல்லவா, அதனால அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: சரி, வணக்கம் அமுதவல்லி. எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா.
0: பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? பேர குழந்தைகள் எல்லாம் அப்படி மகிழ்வா இருந்தார்களா உங்களை பார்த்த உடனே?
1: ஆமாம், அவர்கள் எப்பொழுதும் பார்ப்பதில்லை, என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் பார்ப்பது. மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். என்னுடைய மூத்தவர் வந்து, மூத்த பேர குழந்தை வந்து தங்கி விட்டு போக சொல்லி ரொம்ப வற்புறுத்தினார். ஆனால் என்னால் இயலவில்லை, தங்க முடியவில்லை.
0: சொல்லியிருந்தீர்கள் ஏதோ பணி இருக்கிறதாக சொல்லியிருந்தீர்கள் தனிக்கலாம், அப்படித்தானே? தனியா ஞாயிற்றுக்கிழமை?
1: ஆமாம்.
0: எப்படி இருக்கிறது இன்னைக்கு மலேசியாவினுடைய காலநிலை?
1: காலநிலை இன்றைக்கு வந்து கொஞ்சம் கடுமையான வெயிலாக இருக்கின்றது. ஆனால் மாலையில கொஞ்சம் மந்தாரமாக இருந்தது, மழை வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் மழை அவ்வளவாக பெய்யவில்லை. இரண்டு, அதாவது லேசான தூறலுடன் நின்று விட்டது. அதனால கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறது, உஷ்ணமாக இருக்கிறது.
0: ஓ, கொஞ்சம் கடுமையான வெயில். அப்ப நம்ம இந்தியா மாதிரி தானே உங்களுக்கு அங்க, அப்படித்தானே?
1: ஆமாம் ஆமாம். ஆனா இங்க அடிக்கடி மழை பெய்யும். இப்பொழுது சித்திரை முடிஞ்சு வைகாசி தானே, ஆனாலும் மழை நிறைய பெய்கின்றது. இருந்தாலும் வெயில் வந்து, வெயிலின் தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கிறது.
0: இப்ப என்ன பழங்களுடைய சீசன் உங்களுக்கு? எப்படியான பழங்கள் தான் வேறு உங்களுக்கு?
1: இப்பொழுது வந்து பழங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு வந்து துரியான் பழம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க?
0: துரியான் பழம் கேள்விப்படுறதா? துரியான் என்ன? சண்முகமையா வந்து என்ன கூட்டியாண்டு போய், ஒரு தூர இடத்துல கூட்டியாண்டு போய் அதை சாப்பிடத்தான் வேணும்னு சொல்லி நானும் என்னுடைய மகனும் வந்திருந்த அந்த ஒரு நினைக்கிறேன் 2015 நினைக்கிறேன், கூட்டிட்டு போய் ஒரு பழத்தை வெட்டி அதை சாப்பிட வச்சாரு. அப்படியே என்ன,
1: எப்படி பிடித்திருந்ததா உங்களுக்கு?
0: எனக்கு பிடித்திருந்தது பழம் பிடித்திருக்கிறது, ஆனா பழத்தினுடைய வாசம் தான் பிடிக்கவில்லை, மற்றபடி பழம் நல்லா இருக்கு.
1: தமிழ்ல நாங்கள் இங்க பெயர் வைத்திருக்கின்றோம் முள்நாறி பழம் என்று. அதற்கு
0: முள்நாறி பழம், ஆமா, இது அங்க இலங்கையிலும் கிடைக்கும். முள்நாறி பழம் இலங்கையிலும் கிடைக்கும். ஆனா இலங்கையில வந்து, இலங்கையில வந்து முள்நாறி பழம் என்று சொல்வார்கள், ஆனா பெரிய அளவுல வந்து விரும்ப மாட்டார்கள். ஆனா ருசி நல்லா இருக்கு. நானுக்கா சிங்கப்பூருக்கு போன பொழுது பார்த்தா கதவுல ஒட்டி இருந்தது, அந்த பழத்தை நீங்க அந்த பக்கம் கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லி.
1: என்ன,
0: ஹோட்டல் வாசல்ல, ஹோட்டல் வாசல்ல வந்து அதுண்ட படத்தையும் போட்டு படத்துல கொடுத்து இந்த பழம் நீங்க கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு அந்த பழத்துக்கு வந்து பழத்தினுடைய வாசம் அவ்வளவு அற்புதமானதுன்னு சொல்லிட்டேன். என்ன,
1: ஆமாம் ஆமாம், அது ஏன்னா இப்பொழுது நீ பார்த்தீர்கள் என்றால், இப்ப சமீபத்துல ஒரு செய்தி கூட வந்தது நினைக்கிறேன், ஒரு ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி வந்தது. அதாவது பிரான்ஸ் நாட்டுலதான் என்று நினைக்கிறேன், மலேசியர்கள் எப்படித்தான் அதை கொண்டு போனார்கள் என்று தெரியவில்லை. இந்த டுரியான் பழத்தை அங்கே கொண்டு போயிருக்கிறார்கள். கொண்டு போய் அவர்கள் வந்து வீட்டுல சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம், இது என்ன ஒரு மாதிரி ஒரு வாடை வருகின்றது, ஏதோ எரிகின்றது போல இருக்கு சொல்லி அவர்கள் வந்து அந்த
0: தீயணைப்பு படை,
1: வந்து பார்த்து, அவர்கள் வந்து பார்த்து விட்டு போய்விட்டார்கள். உண்மையில் வந்த வாடை வந்து இந்த துரியான் பழ வாடை தான்.
0: ஆமா எங்களிடத்திலிருந்து பாரிஸ் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரம். அப்ப வந்து பெரிய அளவுல தமிழ் வர்த்தக நிலையங்கள் எல்லாம் இருக்காது, அப்ப ரெண்டு சின்ன கடைகள் தான் இருக்கும். அப்ப அங்க எல்லா பொருளும் கிடைக்காது. ஆனா சைனாக்காரருடைய ரெண்டு பெரிய கடை இருந்தது, ஒன்று பாரிஸ் ஸ்டோர் சொல்லி பெரிய ஒரு கடை உண்டு, அதை விட டேங்க் பிரேயர் சொல்லி என்ன ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட். அங்க ரெண்டு இடத்துல தான் எங்களுக்கு தேவையான, நமக்கு தேவையான அரிசி, நம்ம சாப்பாடு பொருள் இருக்கிறதான அரிசி பருப்பு அந்த தேங்காய் பால் தேங்காய் அப்படியான பொருள் தான் கிடைக்கும். அப்ப அதுக்கு அடிக்கடி போவோம். போகிற பொழுது பார்த்தா ஒரு முறை வந்து அந்த கடையில இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயே வாசம் அடிக்க தொடங்கிட்டது. கிட்ட போய் பார்த்தா பெரிய அளவில் குவித்து வைத்திருந்தார்கள் அந்த பழத்தை வந்து, பெரிய அளவில் குவித்து வைத்திருந்தார்கள். என்ன சீனர்கள் வந்து, சீனர்கள் அந்த தைவான் நாட்டுக்காரர்கள் எல்லாம் வந்து அவர்கள் தான் விரும்பி அதை வாங்கிட்டு போனார்கள். நிறைய வந்து அவர்களுக்கு அன்னைக்கு அந்த சீனனுக்கு வர்ற பழம்பொருளுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போனார்கள். ஆனா நான் சாப்பிட்டேன், நான் வந்து மலேசியா இருந்த பொழுது சமூக அதை சாப்பிடத்தான் வேணும் என்று சொல்லி எங்களை கூட்டி கண்டு போனதுக்காக நான் மகனுக்கு அதை பிடிக்க இல்லை. ஆனா எனக்கு பிடித்திருந்தது. இங்க வந்து அந்த அந்த டூரியான் பழத்தில் செய்த பிஸ்கட் சைனா கடையில் கிடைக்குது.
1: ஆமா ஆமா, இப்பொழுது இப்ப பல விதமான பலகாரங்கள் அந்த துரியான் பழத்துல செய்கிறார்கள். ஒரு சமயத்துல இந்த துரியான் பழம் வந்து சீனர்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அது. இப்பொழுது அதை வந்து அதிகமாக நீங்க சொல்வது போல சீன நாட்டிற்கும் தைவானுக்கும் வந்து நிறைய ஏற்றுமதி செய்கிறார்கள். மலேசியாவிலிருந்து நிறைய பழங்களை ஏற்றுமதி செய்கிறார்கள். நம்ம நாட்டுல கூட இந்த பழம் வந்து ஆரம்பத்துல இது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம கிராமங்கள்ல ஒரு இயற்கையாக வளர்ந்த, இது காட்டு மரம் தானே, உண்மையில் காட்டு மரம், இயற்கையாக வளர்ந்த மரம். ஆனால் பின்னாளில் அதை வந்து கொஞ்சம் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள், அந்த என்ன சொல்லுவோம், அதை வந்து வேறு விதமாக அந்த பொருட்கள், அதாவது சயின்டிபிக் முறையில வந்து அந்த பழத்தை உற்பத்தி செய்து செய்து இப்பொழுது புதிய சில இதெல்லாம், அதாவது டுரியான் மூசாங்கிங் அப்படிங்கிற ஒரு டுரியான் வந்து இப்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பழமாக விளங்குகிறது. இது வந்து ஒரு சீனர் தான் இதை வந்து உற்பத்தி செய்கின்றார் முதல்ல ஆரம்பத்துல. இப்பொழுது மலேசியா எங்கும் எங்கு பார்த்தாலும், அதாவது காடுகள் எங்கேயாவது, அதாவது நிலம் இருந்தா அதை முக்கியமாக நிறைய துரியான் மரங்களை நடுகிறார்கள். ஏன்னால் வந்து அது வந்து சீசனாக காய்க்கக்கூடிய பழமாக இருந்தாலும் நல்ல வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது
0: பொருளாதாரத்துல வந்து.
1: நிறைய மரங்களை நடுகிறார்கள். இப்பொழுது நிறைய சீனர்கள் ஏன் விரும்பி உண்கிறார்கள் என்றால், இது உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழம், சூடாக்கும், உடலை சூடாக்கி விடும். ஆமா, அவர்களை வந்து குளிர் உடம்பு உள்ளவர்கள், அதனால இந்த பழத்தை வந்து அதிகமாக விரும்பி அவர்கள் உண்கிறார்கள். சரிங்களா? அதனாலதான் இந்த பழத்துக்கு இப்போ உலக அளவுல நிறைய வரவேற்பு. இப்போ அந்த பழமும் இப்ப வந்து இங்கேயுமே இந்த மூசாங்கிங் வந்து ஒரு கிலோ வந்து 60 ரிங்கெட், 65 ரிங்கெட், 70 ரிங்கெட், சில சமயங்கள்ல 150 ரிங்கெட் கூட போகும்.
0: நிறைய பெரிய விலை தான். என்ன 150 ரிங்கெட் என்பது பெரிய பெரிய வனம் என்ன?
1: பெரிய விலை. ஆமா, பெரிய விலை தான் அது. இருந்தாலும் அதோடைய சுவை ஆகினால விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். அதனாலதான் அந்த பழம் வந்து இப்பொழுது இங்க பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இடங்கள்ல அது வந்து பயிர் செய்து கொண்டிருக்காங்க இப்ப.
0: ஆமா ஆமா, அந்த பழத்தை வந்து நம்ம அக்கள்லாம் சாப்பிடணும். நீங்க இந்த முள்ளாரி பழம்ங்கிறது வந்து நாங்க இலங்கையில கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சின்ன வயதுல நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் முள்ளாரி பழம்னு சொல்லி. ஆனா இந்த அளவு பெருசாக இருக்காது. இப்ப இங்க மலேசியாவில் இருக்கிற இது ஒரு பெரிய பலாப்பழத்தின் சைஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அது அந்த குடும்பம் தானே, இது பலாப்பழத்தினுடைய குடும்பம் தானே இந்த முள் இந்த டோரியான்.
1: துரியான் வந்து பலாப்பழம் கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருக்கும் இல்லையா, உள்ளுக்கு வந்து சதை மாதிரி பிடிச்சு அதுக்குள்ள அந்த சுளை இருக்கும். ஆனா இது வந்து அப்படியே உடைக்கும் பொழுது அந்த ரெண்டு ஓடு தனியாக பிரிந்து விடும். உள்ளுக்கு அந்த அதனுடைய பழம் வந்து உள்ளே அமர்ந்து.
0: ஆமா ஆமா, அந்த வழித்தோட்டம் மட்டும்தான் அந்த பலாப்பழத்தினுடைய தோட்டம் இருக்கும். அப்படித்தானே?
1: ஆமா, அந்த சடைச்சடையாக இருக்காது, அதை விட கொஞ்சம் வேறுபட்டிருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, அப்படியே அருமையான. ஆமா, துரியான வந்து யாபரத்தனம். ஆனா இது வந்து இந்தியாவிலையும் நினைக்கிறேன் காஷ்மீர் பக்கத்துல அந்த பக்கங்கள்ல நான் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். வந்து ஒரு வெளிநாட்டவர் வந்து அந்த பழத்தை வந்து அவருக்கு மலேசியால கிடைக்கிறது தெரியுமோ தெரியல போய் கிடக்குது, அந்த பழத்தை சாப்பிட்றதுக்காகவே அந்த ஊருக்கு வருவதாக வந்து ஒரு செய்தி ஒரு பத்திரிகையில பார்த்திருந்தேன். தமிழ்நாட்டிலயோ அல்லது அவர் வெளிநாட்டில இருந்து போய் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு அதை பற்றி கருத்து சொன்னதை வந்து யூடியூப்ல போட்டிருந்தார்கள். இந்த டூரியான் சீசனுக்காகவே நான் வந்தேன் என்று. அப்ப கேரளாவா தான் இருக்க வேண்டும். ஆமா
1: இருக்கின்றது. ஆனா ஒரே ஒரு தவறான செய்தி என்று நான் நினைக்கின்றேன். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த பழத்தை சாப்பிட மாட்டார்கள். மலேசியாவில கர்ப்பிணி பெண்கள், அதாவது ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய கர்ப்பம் தரித்த பெண்கள் மாதம் மூன்று மாதமாக இருக்கும் பொழுது இந்த பழத்தை தவிர்த்து விடுவார்கள். ஏனென்றால் இது அதிக வெப்பம் கொடுக்கக்கூடியது, ஆகினால அந்த கரு கலைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்தியாவில இந்தியாவில என்ன சொன்னாங்கன்னா, கரு தரிக்க வேண்டும் என்றால் இந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்கு ஞாபகம்.
0: அங்க அங்க என்ன சொல்லுகிறார்கள், இங்க எப்படி சொல்லுகிறார்கள் என்ன? அதே மாதிரி என்ன பண்ணி சொல்றாங்க தானே, அதாவது அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து அன்னாசி சாப்பிடக்கூடாது ஒரு அப்படின்னு சொல்லி வரல இல்லவா?
1: ஆமாம், அன்னாசி பழமும் நீங்க பாத்தீங்கன்னா அன்னாசி பழம் உடம்புக்கு
0: சூட்டை கொடுக்கறது. ஆமா ஆமா ஆமா,
1: அன்னாசி பழம், பப்பாளி பழம், அதுவும் பிஞ்சி பப்பாளி எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். அது போல இந்த அதாவது இந்த துரியான் பழத்தையும் வந்து ஆரம்ப நிலையில கர்ப்பம் தரித்த ஆரம்ப நிலையில வந்து சாப்பிடக்கூடாது, அது அதிகமான உடல் சூட்டை கொடுத்து விடும். ஆகினால அந்த கரு வந்து சிதைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதனால இதை சாப்பிட வேண்டாம் என்று தவிர்த்து விடுவோம். ஆனால் அங்கே அப்படி ஒரு சொன்ன போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு தவறான கருத்தை அல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு நான்
0: யோசித்தேன்.
1: பழங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் துரியான் தான் ரொம்ப சிறந்தது. அதற்கடுத்து இங்க மங்குஸ்தீன் பழம் என்று ஒரு பழம் இருக்கின்றது, பார்த்திருக்கிறீர்கள்?
0: சாப்பிட்டுக்கிறேன். நம்ம ரொம்ப வந்து நாங்க வந்த பொழுது எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மாதம்னு தெரியல, ஒரு அது ஒரு மாநாட்டுக்காக தான் வந்திருந்தோம். அப்போ கோலாலம்பூரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த பொழுது பக்கத்தில் வந்து பெரிய ஒரு சந்தை இருந்தது, வந்து இந்த என்ன சொல்வார்கள் சைனாக்காரருடைய சந்தை இருக்கிறது அல்லவா, அங்கே போன பொழுது மங்குஸ்தானும் ரம்புட்டானும் கிடைச்சது. அவர்கள் குலகுலியாக ஆனது வச்சு சாப்பிட்டோம் அப்போ அந்த அன்னைக்கிறேன், அது 2017 ஆண்டு அளவில் இருக்க நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல சண்முகம் சொன்னார், இந்த பழமெல்லாம் சீசன் கிடையாது, ஆனால் மனுஷியானுடைய வேறு பகுதிகளில் இருந்து இந்த பழங்கள் பெறுகிறது என்று சொல்லியிருந்தார். என்ன?
1: ஆமா ஆமா ஆமா, மங்குஸ்தீன் இப்பொழுது காய்க்க, அதாவது இப்பொழுதுதான் பிஞ்சி எடுத்து மரங்கள்ல காய்த்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல மங்குஸ்தீன் வந்து வந்துவிடும். அதே போல ரம்புத்தான் மரமும் இப்பொழுது சீசன் இல்ல, அது இப்பொழுதுதான் மரங்கள்ல காய்த்து, அதாவது பிஞ்சிகாக இருக்கின்றது. இன்னும் அதுவும் ஒரு 2 மாதங்கள்ல வந்துவிடும். இந்த பழங்கள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்துலதான் இயக்க வரும். ரம்புத்தான், மங்குஸ்தீன் இதெல்லாம் ஏறக்குறைய அது ஒரு காலகட்டத்துலதான் வரும். இப்ப துரியான் சாப்பிடுறவங்க வந்து அதுக்கு அடுத்து என்ன சாப்பிடணும்னா மங்குஸ்தீன் சாப்பிட சொல்லுவாங்க. ஏனென்றால் இந்த 2 பழமும் இணைந்து சாப்பிட சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துரியான் வந்து உடம்பை சூட்டை அதிகரிக்கும், மங்குஸ்தீன் உடம்பு சூட்டை தணிக்கும்.
0: தணிக்கும், பாருங்க, அதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக. ஆமா,
1: சூட்டை தணிக்கக்கூடிய பழம். அதனால துரியான் சாப்பிட்ட பிறகு மங்குஸ்தீன் சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். அது இரண்டுமே இணைந்து சாப்பிட்டாக்கா அந்த துரியானுடைய சூட்டின் தாக்கம் வந்து குறையும்.
0: இப்ப இந்த ஜூன் மாதம் வந்து இலங்கையில வந்து ஜூன் மாதம் இந்த மங்குஸ்தானுடைய சீசன். போன வருடம் நாங்கள் போன பொழுது ரோட்டா வந்து குவிச்சு வச்சிருந்தார்கள், இந்த மங்குஸ்தானும் ரம்புட்டானும் குவிச்சு வச்சிருந்தார்கள். என்ன அவ்வளவு தூரத்துக்கு விளைந்திருந்தது? ஏன்னா அந்த வெயில் காலத்துல நீங்க சொல்றது சரிதான், இப்ப என்ன இந்த மாதம் இந்த வெயில் காலத்துல தான் வரும் அந்த பழங்கள், ஒரே சீசன் தான் நினைக்கிறேன்னு ஒரே அந்த வெயில் காலம் பண்றபடியா அந்த காலத்துலதான் அந்த பழங்கள் எல்லா நாட்டிலும் வருகிறது, எல்லா நாடுனா ஸ்ரீலங்காலும் வருகிறது. ஆனா சைனாக்கு வந்த பக்கங்கள்ல வந்து பழங்கள் இங்க பிரான்சுக்கு வர்ற பழங்கள் தான் வந்து சைனாவில இருந்து தான் வருகிறது கூடுதலா. என்ன
1: அப்படியா? அதாவது இப்பொழுது சைனாவிலும் இந்த மரத்தை, அதாவது துரியான் பயிரிடு செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை, ஆனா கேள்விப்பட்ட விஷயம் விடையாது. அதாவது சைனாவிலும், ஏன்னா அவர்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஒரு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், இடையில் நான் பெய்ஜிங், அதாவது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நான் பெய்ஜிங் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கிருந்த ஒரு சீன பெண்மணி வியாபாரி, அவர் எங்களுக்கு கேட்டாரு, உங்க நாட்டுல எனக்கு பிடித்த விஷயம் வந்து உங்களுடைய முசாங் கிங் துரியான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாரு. அப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் அப்பவே சொன்னார், உங்க நாட்டுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்று கேட்டால் எனக்கு இந்த முசாங் கிங் துரியான் மிகவும் பிடிக்கும் என்று சொன்னார். அப்படி இருந்து அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பழத்தை விரும்பி அங்க உண்கிறார்கள். இந்த பழம் வந்து அப்ப அதிகமாக அங்க ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த விஷயமும் தெரிஞ்சு, அதாவது உண்மையான விஷயம் தான்.
0: ஆமா ஆமா, இல்ல இங்க வந்து நான் இப்ப ஏற்கனவே சொன்ன அந்த சைனா காரணத்த கடையில படம் பார்த்ததுங்கிறது வந்து 83-84 பகுதியில தான், அப்பதான் இந்த படங்களை பார்த்து அந்த மன வாசத்தை வந்து பார்த்து தான் வித்தியாசம். ஆனா வாசம் வழியிருந்து பாக்கைகள் கொஞ்சம் நல்லா இருக்கும், தூரத்துல இருந்து பாக்கைகள் நல்லா இருக்கும், கிட்ட கிட்ட போகைகள் தான் அந்த வாசம் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பது வழக்கம் என்ன, அது ஒரு இதுண்டு. ஆனா
1: ஆமா, எல்லாராலும் அந்த வாசத்தை ஏற்றுக்கொள்ள
0: முடியாது. ஆமா,
1: சில பேருக்கு வெள்ளைக்காரர்கள் இந்த இந்த வாடையை வந்து விரும்புவதே இல்ல, வெள்ளைக்காரர்களுக்கு இந்த வாடை அவ்வளவு விருப்பம் இல்ல அதுல, அதனால அவர்கள் அந்த பழத்தை. ஆனா நீங்க மலேசியாவுக்கு வரக்கூடிய சுற்றுப்பயணிகள் சாப்பிடுவதை
0: பார்த்திருக்கேன்.
1: இங்க வருகிற வெள்ளைக்கார சுற்றுப்பயணிகள்
0: இல்ல, பழம் பழம் வந்து பழம் என்னண்டா வழி என்னண்டா, இப்ப வாசம் தான் வழிய அப்படி இருக்கிறது ஒழிய, ஆனா பழம் வந்து துசி பிடிக்கும் பலருக்கு, என்ன அந்த பழத்தின் சுவை பிடிக்கும் என்ன.
1: ஆமா, உண்மை உண்மை, அதுதான் வாசம் தான் அப்படி இருக்குமே, அதை சாப்பிடும் பொழுது அது தேன் போல தித்திக்கும்,
0: தித்திக்கும் அந்த சுவை, சுவை பிடிக்கும், சுவை நன்றாக இருக்கு,
1: இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஒரு பழம் சாப்பிட்ட உடனே அடுத்த பழம் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வரும்,
0: எண்ணம் வரும்,
1: தொடர்ந்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வரும். இருந்தாலும் வந்து அது அதிகமா சாப்பிடக்கூடாது, முக்கியமாக நம்ம இந்தியர்கள் வந்து நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் உடம்பு, சீனர்கள் உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான உடம்பு, அவர்கள் வந்து நிறைய இந்த பஞ்சு இறைச்சி சாப்பிடுவதால அது கொஞ்சம்
0: குறைவாக
1: இருக்கும். நமக்கு வந்து உஷ்ண உடம்பு, வெப்ப உடம்பு, அதனால வந்து சாப்பிடலாம், இருந்தாலும் வந்து பார்த்து சாப்பிட வேண்டும், நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும், நிறைய நீர் அருந்த வேண்டும், அந்த பழம் சாப்பிட்ட பிறகு நிறைய நீர் அருந்த வேண்டும், அதனால தான் அது அந்த உடம்பு வந்து
0: சூட்டத்தை தணிப்பதற்காக, வெப்பத்தை தணிப்பதற்காக என்ன அப்படித்தானே.
1: ஆமா, வெப்பத்தை தணிப்பதற்காக நிறைய நீர் அருந்த வேண்டும்.
0: அருமையாக, அருமையான விடயத்தை பயந்து கொண்டீங்க. எப்படி இருக்கிறார் பாண்டரங்கன், எப்படி நலமா இருக்கிறாரா?
1: சுகமாக இருக்கிறார் ஐயா, சுகமாக இருக்கிறார். இப்பொழுது வெளியே சென்றிருக்கிறார், இப்பதான் வந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். கார் சத்தம் கேட்டது, இப்போதான் வருகிறார் போல.
0: நல்லது, அன்புக்குரிய அமுதவல்லி, நம்ம நிகழ்விலே அருமையான தகவலை இன்றைக்கு நாம பகிர்ந்து கொண்டோம். மலேசியாவினுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் தொடர்ந்து வருகிற நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுவோம். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகள். அப்போ இரவு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிவிட்டீங்களா? அப்படி
1: தயாராக இருக்கின்றது ஐயா, சாப்பிடுவதுதான், சாப்பாடெல்லாம் தயாராகி விட்டது.
0: உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த ஒருவர் வந்திருக்கிறார், பேசி பாருங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: உடனே அடையாளம் பிடிச்சிட்டீங்கன்னு சொல்றேன்.
1: ஓ ஆமா ஆமா, உங்கள் குரல் மறக்க முடியுமா? உங்கள் குரலை மறக்க முடியாது அல்லவா, கொஞ்ச நாள் பழகினாலும் அருமையான ஒரு நட்பு அது, அதை மறக்க முடியுமா? மறக்க முடியாத ஒரு நட்பை உருவாக்கி விட்டீர்களே. வருவோம் ஐயா, வருவோம் வருவோம், வாய்ப்பு கிட்டினால் வருவோம். இறைவன் நமக்கு வழி வகுக்கட்டும், நிச்சயமாக வர வேண்டும். வரக்கூடிய ஒரு இடம்தான் வந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்து பார்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றேன்.
2: சரியா, சரி சரி.
1: அதாவது ஓய்வு பெற்ற பிறகு நம்முடைய மனதுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய, அதாவது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களில் விடயங்களில் ஈடுபட வேண்டும் அல்லவா. அதில் ஒன்று இந்த சுற்றுப்பயணம், பல இடங்களுக்கு செல்வதனால நம்முடைய மனம் வந்து கொஞ்சம் என்ன சொல்வது, மற்ற விடயங்கள்ல இருந்து விடுபட்டு வேறொரு உலகத்துல இருப்பது போல எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு சிந்தனை, ஒரு சிந்தனை. அதாவது அந்த இப்ப வெளிநாடுகள்ல பயணம் செய்யும் பொழுது நான் நிறைய முறையில இதை நானே கேட்டுக்கொண்ட விஷயம் விடயம் அது என்னன்னா, நாம வீட்டுல இருக்கும் போது நம்ம குழந்தைகளை பற்றியும் பேர குழந்தைகளை பற்றியும் மற்ற உறவுகளை பற்றியும் நிறைய யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இதே நாம வந்து வேறு நாடுகளுக்கு செல்லும் பொழுது அந்த நாட்டுடைய ஈடுபாடுகளையோ என்னவோ தெரியல, இந்த விடயங்கள் எல்லாம் அப்படியே மறந்து போகுது. அப்ப அதை பற்றி சிந்தனையே அறவே இல்லாமல், அதாவது ஒரு ஒரு எந்த சஞ்சலமும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமான ஒரு சிந்தனை இல்லாம மனம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆகையினால இந்த சுற்றுப்பயணம் செய்வது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விடயமாக இருக்கிறது.
0: சுற்றுப்பயணம் போறது மட்டுமில்ல, சுற்றுப்பயணத்துல போகும் பொழுது நம்மோட சேர்ற ஆக்களும் வந்து நமக்கு பொருத்தமானவர்களாக பொருந்த வேண்டும்.
1: ஆமா, அந்த அவர் வந்து அமையக்கூடிய அந்த அந்த நட்பு வந்து பொருத்தமான நட்பு அமைந்து விட்டால் அதற்கு அந்த அந்த இன்பத்துல வந்து அளவே கிடையாது ஐயா. இப்ப உங்களோட எல்லாம் நம்ம சமீபத்தில் போயிட்டு வந்த சென்னைக்கு போயிட்டு வந்தது அதை மறக்க முடியாத ஒரு அனுபவமா இப்ப என்னோட வாழ்க்கையில் அமைஞ்சு போச்சு. நான் நினைத்து நினைத்து பார்க்கின்றேன், இந்த சுற்றுலா வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்தது என்று என்னுடைய எண்ணம். அதாவது ஒரு சில இடங்கள் போக முடியாத ஒரு சில இடங்களுக்கு எல்லாம் அழைத்து போனது, உங்க போன்ற நல்ல நட்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது, இது போன்ற விடயங்கள் எல்லாம் உண்மையிலே என்னால் வாழ்நாளில மறக்க முடியாத ஒரு சில தருணங்களாக அமைந்து விட்டன.
0: நிச்சயமாக அடுத்த பயணம் இலங்கைக்கு ஒரு சுற்றுலா ஒன்று ஏற்பாடு பண்ணி கொண்டு இலங்கையில் இப்போ ஒரு 10 நாள் இலங்கை முழுவதும் ஒரு சுற்றி இந்த யாழ்ப்பாணம் எல்லாம் போய் யாழ்ப்பாணத்துல எங்களை நாங்களாம் இருக்கிற இடமெல்லாம் தீவு பகுதி அந்த இடங்கள்லாத்தையும் சுற்றி பார்க்க வேண்டும். அதை விட கடல் இருக்கிறது, கடல்
1: மேற்கொள்வோம்.
0: ஆமா, கடல் இருக்கிறது, கடல்ல போய் குளித்து விட்டு பக்கத்துல எல்லாம் ஆலயங்கள் இருக்கின்றன, இந்து ஆலயங்கள், கத்தோலிக்க ஆலயங்கள், இஸ்லாம் எங்களிடங்கள்லாம். இப்ப உங்க இப்ப மலேசியா மாதிரி தான், பக்கம் மலேசியாவில தான் நான் பார்த்திருக்கிறேன் வந்து ஒரு இந்தியா இந்து ஆலயத்து பக்கத்துல ஒரு மசூதி இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு ஒரு அபூர்வமான விடயம். பல இடங்கள்ல வந்து பிரச்சனையாகவே இருக்கு, இங்க சத்தம் போடுறாங்க அங்க சத்தம் போடுறாங்கன்ட்டு. ஆனா மலேசியாவில பாக்குற பொழுது அது ஆச்சரியமாக இருந்தது. இலங்கையில எங்கிருந்து கிராமத்துல வந்து ஒரு இந்து ஆலயம், ஒரு கத்தோலிக்க ஆலயம், ஒரு மசூதி, மூன்றுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது எங்களது கிராமத்துல என்ன.
1: ஆமா ஆமா, இங்க மலேசியாவுமே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது ஐயா. என்னுடைய கணவருடைய தங்கை இருக்கிறாங்க ரவுப் என்ற இடத்துல. அந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் முதல்ல நம்ம இந்து ஆலயம், அதற்கு அடுத்தது வந்து ஒரு ஒரு சீனர் ஆலயம், சீனர் ஆலயத்துக்கு அடுத்தப்புறம் வந்து ஒரு தேவாலயம், தேவாலயத்துக்கு பிறகு வந்து ஒரு மசூதி, இப்படி வரிசையாக. அப்புறம் ஒரு ஒரு சீக்கியர்கள் வழிபடும் இடம், அந்த இடமும் கூட அங்க எல்லாம் வரிசையாக எல்லாம் ஒரே வரிசையில அப்படியே அமைந்திருக்கின்றது.
0: ஆமா, இல்ல அது ஒரு அந்த அந்யோன்யம் என்பது உண்மையிலேயே மிக வரவேற்கப்பட வேண்டியது. ஏனென்றால் சில மதங்கள் வந்து மதங்கள் வந்து மதம் பிடித்த அலைவார்கள். ஆனா மலேசியாவில நீங்க சொல்றது போன்று வரிசையாக வந்து அக்கம் பக்கத்துல பக்கம் இல்ல பக்கம் பக்கத்திலேயே அந்த ஆலயங்கள போதை பார்த்து நான் வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். இந்த ஒரு சுவரோடையே பக்கத்துல இன்னொரு ஆலயம் இருக்கிறது, அது இன்னொரு சமயத்தினுடைய ஆலயம் என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு மக்களுடைய அந்த சமத்துவம் என்பதற்கான ஒரு அடையாளம் தானே என்ன.
1: ஆமா, ஒற்றுமையுடைய அடையாளம் ஐயா. இது வந்து ஏறக்குறைய வந்து நம்முடைய எங்கள் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இன்னமும் நாங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் நாட்டிலே. இந்த ஒற்றுமை, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு, ஒரு மத இணக்கம், இது போன்ற நல்ல விடயங்கள் இந்த நாட்டில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன.
0: அப்ப நீங்க தமிழகத்துக்கு சென்ற அந்த சுற்றுலாவிலே உங்களுக்கு மறக்க முடியாமல் இருந்த ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள்.
1: ஆஹா, உங்களுடைய நட்பு ஐயா, உங்களுடன் ஏற்பட்ட நட்பு ஒன்று, அதை மறக்கவே முடியாது. அடுத்தது இரண்டாவது இந்த கல்மர பூங்கா போனோம்
0: அல்லவா,
1: கல்மர பூங்கா. இந்த கல்மர பூங்காவை பற்றி நான் மலேசியாவிற்கு வந்த பிறகு பலரிடம் இதை பற்றி நான் பேசினேன். யாருக்குமே அது தெரியவில்லை, யாருக்குமே அந்த விடயம் தெரியல. அப்பொழுது நான் அந்த படங்களை எல்லாம் காட்டி இது போன்ற இது மரம் தானே அப்படின்னு கேட்டார்கள். இல்லை, மரம் இல்லை, இது கல் மரம். 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதெல்லாம் வந்து கல்லாக மாறிவிட்ட மரங்கள் என்று நான் அந்த சொன்ன அந்த விடயம் வந்து பலருக்கு புதுமையாகவும் ஆச்சரியமத்தையும் தந்தது. இல்ல
0: அவர் சொல்றாருன்னா உங்களோட ஒரு கல் அந்த மரக்கல்ல மரக்கல்லு துண்டு எடுத்து கொடுத்தாரு அவங்களோட கையில.
1: அமலன் கொடுத்தார், அமலன் கொடுத்தார். எனக்கு ஒரு சிறிய துண்டு கிடைத்தது, வைத்திருக்கிறேன், பத்திரமாக வைத்திருக்கிறேன். என எனக்கு கிடைக்கவில்லை, அங்கே சொன்னார்கள் எடுக்க வேண்டாம் என்று. ஆகையினால நான் அதை எடுக்கவில்லை. ஒரு ஒரு சில இடங்களை பூச்சி பண்ணேன்னு கிடைக்கல, அதனால நான் விட்டுட்டேன். பிறகு எடுக்காமல தான் வந்துட்டேன் நானு. பிறகு நம்ம ஹோட்டலுக்கு திரும்பின பிறகு அமலன் கேட்டார் யாருக்கு கிடைக்கல அப்படின்னு. நான் எனக்கு கிடைக்கலன்னு சொன்ன உடனே எனக்கு அவர் ஒரு சிறிய துண்டு கொடுத்தார், அதை வைத்திருக்கிறேன், பத்திரமாக வைத்திருக்கிறேன்.
0: இல்ல அவர் ஞாபகம், நான் கூட வந்து கனடாவுக்கு ஒரு முறை சென்றிருந்தேன். கனடாவில் நான் சென்ற பொழுது வந்து இது ஒரு தேவாலயத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் வந்து, அவங்க வந்து ஒரு தேவாலயத்துக்கு பக்கத்தில் வந்து கற்கள் இருந்தன, ஒரு தோட்டத்தில் கற்கள் இருந்தன. அப்போ அந்த கூட்டிகண்டு போகிற சொன்னார் வந்து இது ஒரு உருளைக்கிழங்கு தோட்டம், இந்த உருளைக்கிழங்கு தோட்டத்தில் வந்து இந்த விவசாயம் செய்தவர் வந்து இந்த பூசை நடக்கிற நேரங்கள் எல்லாம் வந்து டிராக்டர் கொண்டு வந்து உழுது பெரிய கலாட்டா பண்ணி கொண்டிருப்பார். அப்போ பூசை வைக்கிறதுக்கு அந்த ஃபாதர் ரொம்ப கஷ்டப்பட்டு மாதாவிடம் வேண்டினாராம் வந்து, என்னால் பூசை வைக்க முடியலை, இந்த மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுகிறாருன்னு சொல்லி அந்த அவ்வளவு உருளைக்கிழங்கும் கல்லாக மாறணுன்ற சொல்லி ஒரு தகவலை சொல்லி அது அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த உருளைக்கிழங்குகள் கல்லாக மாறின அந்த சம்பவம் அது உண்மையான சம்பவம். நான் அங்கிருந்து ஒரு கல் கொண்டு வந்து நான் வச்சிருக்கிறேன், நீங்கள் உருளைக்கிழங்கு மாதா கோயில் சொல்லி அதை வச்சிருக்கிறார்கள். அந்த அவர் இறைவனிடம் வழிபட்ட பொழுது அவ்வளவு உருளைக்கிழங்குமே கல்லாக மாறின அதிசயம். அந்த தோட்டம் முழுக்க அந்த ஏரியாவில் வேற தோட்டம் கிடையாது, அந்த தோட்டம் தான் இருக்குது. அதுக்குள்ள அவ்வளத்திலும் உருளைக்கிழங்கு அளவில் இருக்கிற அவ்வளவும் கல்லாக கிடக்கிறது. இதை இந்த ஆமாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த கல்மரப்பூங்காவில் போய் மரத்தை கல்லாக பார்த்த மாதிரி அது அதே போன்ற ஒரு ஆச்சரியமான விடயம் தான் இது. அது போகிற இடங்களில் நம்ம இப்படியான நினைவு குறிப்புகள் நினைவு பொருட்களை கொண்டு வந்து வைக்கிற பொழுது நமக்கு அந்த அங்கே போய் வந்த ஞாபகங்களும் அந்த ஆச்சரியமும் எந்த மனதில் நிறைந்திருக்குமே என்ன.
1: நிச்சயமாக நிச்சயமாக அடுத்த முறை வாய்ப்பு கிடைத்தால் இந்த இடத்துக்கும் போய் பார்ப்போம் ஐயா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. கனடா கனடா போகும்போது சொல்லுங்கள், மண்டியில் எல்லாம் வந்து எங்களுக்கு எங்களது வானொலி நேயர்கள் வந்து இருக்கிறார்கள், அங்கே உள்ளவர்கள் மிகவும் நல்லவர்கள், எல்லாடவும் கூட்டிகிட்டு போய் எல்லாடவும் காட்டக்கூடியவர்கள். கனடாவில் வந்து கனடாவுக்கு போகிற பொழுது தகவல் சாதாரங்கள் எல்லாடவும் நாங்கள் வந்து போகிறதுக்குரிய ஏற்பாடில் நாங்கள் தெரிவிக்கிறவங்க அந்த ஒட்டாவா பாராளுமன்றம் இப்படியான பல இடங்கள் இருக்கின்றன, எல்லாருந்தையும் பார்த்துக்கொள்ளலாம். ராதாகிருஷ்ணன் எங்கள் இன்னும் ஒரு இனிய நண்பர் இருக்கிறார், இப்பொழுது இணைப்புக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அவரும் கனடாவில் தான் இருக்கிறார். அவர் இருப்பது டொரண்டோ. எல்லா இடமுமே சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்கிறது, உங்களது பயணத்துக்கு பயணத்தின் போது சொல்லிக்கொள்ளுங்கள். அந்த இடத்துல நாம் பார்ப்போம்.
1: நன்றி
0: நன்றி அன்புக்குரிய அமுதவல்லி, இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு நன்றிகள். அன்புக்குரிய பாண்டரங்கனுக்கும் உங்களது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாளை மீண்டும் இணைந்து இன்னும் பல விடயங்களை பேசிக்கொள்வோம்.
1: சரி ஐயா, சரி, நன்றி ஐயா, நன்றி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. உங்களிடம் உரையாடியதிலே கதைத்ததிலும் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா.
0: நன்றி டேனியல், வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நான் நன்றி வணக்கம்.
0: சரி, என்ன
2: என்ன சொல்லுங்க
1: ஐயா. நிச்சயமாக நிச்சயமாக சொல்கிறேன். அவர்கிட்ட நான் உங்களுடைய நீங்களும் அழைத்ததாக நான் அவரிடம் கூறுகிறேன். நன்றி ஐயா.
0: என்ன பாடல் கேட்போம் அமுதவல்லி
1: ஐயா?
0: என்ன பாடல் கேட்க போறோம்?
1: ஓ, என்ன பாடல்? ஓ, பாடல் வந்து எனக்கு குழந்தைகள் பாடல் ரொம்ப பிடிக்கும். சின்னரும்பு மலர்ந்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, சுசீலா பாடி இருக்காங்க.
0: அருமையா பாடுறீங்க. நேற்று மந்த நாள் கேட்கும் போது சொல்லிக்கிட்டீங்க, நாங்க பாட தெரியாதுன்னு சொல்லி. நாளைக்கு வரைக்கும் ஒரு பாட்டு எடுத்துட்டு வாங்க, நாளைக்கு பாடுவோம் ரேடியோவில். என்ன
1: என்னுடைய முதல்ல ஒரு பெண்மணி பாடினாங்க, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீலங்காவில இருந்து இலங்கையில இருந்து வந்தாங்க.
0: அவங்களும் ஒரு ஆசிரியர் தான், சசிகலா.
1: சசிகலா அருமையாக பாடினார்கள். எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவங்க பாடிய விதம், பாடிய பாடல், அவங்க குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. பாட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும்.
0: கேட்டுக்கொண்டிருப்பாங்க அவங்களும் ஒரு ஆத்திரியா தான். நாங்கள் நாளைக்கு வருகிற பொழுது நாங்கள் அவங்களோட பேசுவோம். நன்றி அன்புக்குரிய அமுதவள்ளி, உங்களுக்கு இரவு பொழுது இனிய பொழுதாக அமையட்டும். அன்புக்குரிய சகோதரர் பாண்டரங்கனுக்கும் உங்களது வழக்கங்களும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுங்க. அவரோட ஒரு முறை நம்ம நிகழ்வில் தொடர்ந்து பேசிக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி வணக்கம். டானியல் சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: சாப்பிட்டு போட்டு உங்களோட ரேடியோ தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: நல்லது. எப்படி இருக்கிறது உங்களோட ஊர்ல காலநிலை எல்லாம்?
2: காலநிலை மழையும் வெயிலுமா இருக்குது, கொஞ்சம் குளிர்தான் ஜாஸ்தியா இருக்குது. ஹீட்டரை போட்டுட்டு பக்கத்துல இருக்கிறேன் சூடுக்கு.
0: ஹீட்டர் வந்து நிப்பாட்டு இல்ல வீட்டுல? என்ன
2: சூடு ஹீட்டர் போட்டாதான் இதுக்கெல்லாம். நாளையில இருந்தான் கிளைமேட் கொஞ்சம் மாறுது.
0: எங்களுக்கு இங்க சொல்லிக்கிறாங்களே வந்து வார புதன்கிழமை மட்டுக்கும் அப்படியே மப்பும் மந்தாரமும் குளிர்மா தான் இருக்குமென்று சொல்லி வெளியே போற அளவுக்கு முடியல. வெளியே போனா ஏதோ நாங்க வின்டர் காலத்துல இருக்கிற மாதிரி கிடக்கு. வேற சொல்லி
2: என்ன அப்படி நேரத்துக்குமா வெளியால போயிட்டு வந்தேன். ஒரு சின்ன பேங்க்ல ஒரு பிரச்சனை இருந்தது, அதையும் பார்த்துக்கொண்டு தட்டி பார்த்துட்டு இந்த மாதிரி கணக்கு குழக்கு இருக்கு.
0: ஏற்பாடு பண்ண திரும்ப இந்த குரூப்போட நாம இருக்க ஒரு சுற்றுலா போகத்தான் வேணும்.
2: என்ன ஜாலியா இருந்துச்சு.
0: ஆமா, அதே மாதிரி இந்த முறை இலங்கையிலும் நல்ல ஒரு சுற்றுலா ஒன்றுக்கு ஏற்பாடு பண்ணணும். எல்லாம் சந்தர்ப்பங்கள்லாம் சரியாக அமைய வேணும் என்று இறைவனையும் பிரார்த்திப்போம். பாடல் கேட்கிறேன்டா. என்ன பாடல் கேட்பீங்க?
2: மலர்ந்தும் மலராத.
0: மலர்ந்தும் மலராத, சரி. அப்ப பாடலை கேட்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். இன்றைய மால பொழுது நல்ல பொழுது ஆகமேட்டும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
2: ரதிகாணிக்கு
0: சமர்ப்பணம்.
2: சமர்ப்பணம்,
0: சரி. நாளைக்கு பாடல் என்ன கேட்கட்டும். நாளைக்கு இணைப்பிலையும் சேர்த்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

0: இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளங்க வந்த ராகங்கள் கலி நேரம் 12:56 நிமிடம் ஐக்கியராஜ்ய மன்னிக்கவும் கலிக நேரம் 1:56 நிமிடம் பிரித்தானியாவில் 12:56 நிமிடம் கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:56 நிமிடம் தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 5:26 நிமிடம் அமுதவள்ளி வந்து டூரியான் பழத்தை பற்றி மிக அருமையாக சொல்லி இனிமையாக உரையாடி சென்றார். இந்த வேளை இணைப்பிலே வந்திருக்கிற ராதாகிருஷ்ணன் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எடுக்கவே முடியல. சிரமமா இருந்தேன்டா, நீங்க வந்தா எல்லாரோட பேசியிருப்பீர்கள், முடியல பாப்பா என்னோட திருப்பி இருக்க கற்றுக்கொள்ளணும் எப்படி இந்த எல்லாரையும் இணைக்கிறது. நாலு நட்டை கேட்டு பாப்பா உங்களுக்கு நல்ல காலநிலை அடிக்குது, இப்ப எங்களுக்கு தான் தலைகளா மாறி போக கிடக்கு, எங்களுக்கு குளிர் அடிக்குது. இப்ப தம்பி சொன்னார் அங்க எங்க அவர் இருக்கிறது இன்னைக்கு புதுசாக இணைந்து கொண்ட முதல் தலைவியாக இணைந்திருக்கிறார் டேனியல். அவர் இருக்கிற இடம் வந்து பரிசிலிருந்து 600 கிலோமீட்டர் இருக்கு அந்த பக்கம் பெசன்சோன்ங்கிற இடம். அங்க இப்பவும் கீற்று போட்டு தான் இருக்கிறார், அவ்வளவு குளிர் அடிக்குது. என்ன
1: அமைதியான ஒரு அமைதியான வணக்கத்தை குடித்து போட்டு வந்த மினியன் எல்லாம் நடந்து உழிஞ்சு
0: விட்டாங்க.
1: சிறப்பா நடைபெற்றிருக்கேன்.
0: ஓ, உலகம் முழுக்கவே சிறப்பாக பட இலங்கையிலும் வந்து பெரிய கெடுபடி இருக்கவில்லை. கொழும்பில் வந்து ஒரு சின்ன ஒரு தலசலப்பு இருந்தது, ஆனால் போலீஸார் அதற்கு கூட அசைந்து கொடுக்கவில்லை. அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் செய்த ஒரு 4-5 பேர்களையும் நுட்பமாக அவர்களை அந்த இடத்துலேருந்து அகற்றினார்கள். சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே இந்த அந்தாவுடைய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும்.
1: அங்கும்
0: வந்து அதைத்தான் பேசினார்கள். அவரும் அவரோட வந்தவர்களும் யாழ்ப்பாணத்தை பற்றியும் இந்த இனவாதத்தை பற்றி தான் பேசினார்கள். ஆனால் அங்கும் இந்த போலீசார் வந்து உண்மையிலேயே போலீசாருடைய நடவடிக்கைகள் வந்து பாராட்டப்பட வேண்டும். எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர் அனுமதிக்கவே இல்லை. என்ன
1: அவர் அருணா சொல்ற மாதிரி எல்லாரும் எங்களும் சமநண்டு விரைக்கல, இதுகளெல்லாம் தவித்துக் கொள்ள முடியாது, எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுத்து. அது யாழ்ப்பாணத்தில் நடந்தேன், கொழும்பு நடந்தேன், காலியில் நடந்தேன், போலீஸ் அட்டகாசங்கள் எல்லாம் ஒரு நேரத்துல தவுடி பொடி ஆக்கணும் தான் எனது கருத்து. இப்படி எல்லாம் செய்யப்படாது. பாருங்க, இந்த தூய்மையானவர் அந்த புத்த பெருமான் ஒரு எறும்பு கூட கொல்ல வேண்டாம் என்று சொல்லி தத்துவத்திலே
0: வந்திருக்கிறாக்களை
1: இருந்த வழியே கொள்றாரு. அவர் தானே போய் திரும்பமா கதைச்சாலே கொள்றது சரி.
0: இல்ல இல்ல இந்த முதல்ல வந்து இந்த இந்த முதல்ல இலங்கையில வந்து பௌத்த பிக்குகள் வந்து அரசியலில் ஈடுபடுறதை வந்து முதல்ல தடை செய்ய வேணும். அதை விட இப்படியான நேரில் வந்து அந்த இந்த நாலு பேர் கத்தி கண்டுக்கிறாரு, அதோட சேர்ந்து ஒரு பௌத்த பிக்குவும் வந்து அவரும் கத்தி கண்டுக்கிறார். அப்ப இந்த இவர்கள்லாம் வந்து இப்படியான நிகழ்வுகள் ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் ஆன்மீகத்தை பாக்குறத விட்டுட்டு அரசியலை பார்த்து கொண்டு அதை பார்க்கல ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கிறது இல்லவா? பார்க்கிற பொழுது ஆன்மீகத்தையும் அன்பையும் போதிக்க வேண்டியவர்கள் வந்து அடாவடியில் இறங்குகிற பொழுது இந்த பார்க்கல அண்மையில் வந்து 25 பேர் வந்து கஞ்சா கடத்தி கொண்டு வந்தார்கள். அதே போல எல்லாம் வந்து போதையோடு திரிகிறவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அந்த அந்த ஆடைக்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறத பார்க்கிற பொழுது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. என்ன
1: நிச்சயமான அது தர்மத்துக்குரிய புத்தவர் பிரீஸ்டோரால் ஒரு சிறுமியோட தவறா நடந்த வேண்டும் கூட நினைவு வந்திருந்தது.
0: ஆமா உண்மைதான், அது வந்து இப்பொழுது அங்க அந்த அவர் நேற்று அந்த சாவித்ரி போல்ராஜ் வந்து சிறுவர் விவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து அந்த திருமியின் பக்கத்தான் இருக்கிறோம், நாங்கள் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம், கண்டிப்பாக வந்து இதை வந்து விடமாட்டோம்னு சொல்லி நேற்று அவர் அறிக்கை விட்டுருக்கிறார். ஏனென்றால் பலர் வந்து இதை வந்து அதை அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது பெரிய ஒரு பிக்குவான்னு சொல்லியும் மோடி கூட அவர்கிட்ட வந்து ஆஸ்பத்திரி சென்றார், அப்படி பெரிய பெரிய உயரதிகாரிகள்லாம் வந்தார்கள் போனானதுக்காக அந்த சம்பவம் மறைக்கப்பட்டிருந்ததாகவும் இருந்தாலும் கூட இதை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி நேற்று அவர் பகிரங்கமாக அறிக்கப்பட்டிருக்கிறார் அமைச்சர் திருவர் விவகார அமைச்சர். எந்த அளவுக்கு போறோம்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன.
1: சிறப்பு சிறப்பான அது உண்மை அப்படி வந்தேன்னு சொன்னா அதுதான் இந்த நீதி அரசாங்கமும் எங்களுக்கு எல்லா நாடும் ஒரே நாடு இந்த மதத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கார் எங்களோட அரண ஜனாதிபதி அவர். அவர் அப்படியான ஆக்ஷன் எடுத்து மிகவும் கடுமையா இருக்க வேண்டும் அப்படியானதான் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படைத்தான். இனி ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த 2/3 மெஜாரிட்டி வர சந்தர்ப்பங்கள் கூட இருக்கிறது
0: கண்டிப்பாக. ஆமா ஆமா
1: அவருக்கும் வாழ்த்து தெரிவித்து விசாரணை நேரம் ஆகிறது. இருந்தா ஒரு துர்க்கியம்மன் பாடல்னு போட்டுருங்கட்டே
0: துர்க்கியம்மன்
1: பாடல் தேவி இந்த தர் துர்கா தேவி நீங்க சொல்லீங்களா இந்த கல்லு உருளைக்கிழங்குன்னு சொன்னீங்களா அதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். மங்குஸ்தான பிரச்சனையும் இந்த சௌரி வந்து
0: மலேசியா
1: அது கேட்டுக்கொண்டே வந்தேன். சிறுவர் குழப்பினாலும் கேட்டுக்கொண்டேன் செய்தியை கேட்டுக்கொண்டேன். எல்லோருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்தேன்டா. அநியாயம் அழிய வேண்டும் அட்டுக்கியம் அழிய வேண்டு துர்கா தேவிய ஒரு பாடல் என்று போட்டிருந்தோம். ஏ தேவி துர்கா தேவி சரணம்
0: சரி நல்ல கேட்போம். அன்பு ராதாசன் நல்ல சிறப்புமைக்கு நன்றிகள். மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய பொழுது மகிழ்ச்சியான ஒரு பொழுதாக உங்களுக்கு அமையட்டும். நன்றி வணக்கம் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன்.
1: நன்றி நன்றி எல்லோருக்கும் அன்பு விடுகிறேன். நன்றி வணக்கம். அநியாயம் அழிய வேண்டும் அட்டுக்கியம் அழிய வேண்டும் துர்கா தேவிய ஒரு பாடல் என்று போட்டிருந்தோம். ஏ தேவி துர்கா தேவி
0: நன்றிகள். மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய பொழுது மகிழ்ச்சியான ஒரு பொழுதாக உங்களுக்கு அமையட்டும். நன்றி வணக்கம் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன்.
1: நன்றி நன்றி எல்லோரும்.

அன்புக்குரிய சகோதரி அமுதவல்லி மலேசியாவிலிருந்து விரும்பி கேட்ட அருமையான ஒரு இனிய பாடல், காட்டில் வருகிறது பாடல். பாடலை கேட்போம். சின்ன அரும்பு மலரும் குழந்தைகள் பாடல் தான் தனக்கு பிடிக்கும் என்று சொல்லியிருந்தார். அவருக்காக வருகிறது இந்த பாடல் காட்டிலையில்.

ஒலிந்த பாடலை விரும்பிக் கொண்டவர் அன்புக்குரிய சகோதரி அமுதவல்லி மலேசியாவிலிருந்து இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளங்கவந்த ராகங்கள். அடுத்து பிரான்ஸ் பெசங்கோனிலிருந்து அன்புக்குரிய சகோதரர் டேனியல் விரும்பி கேட்ட பாடல் காட்டிலையில். இது கூட ஒரு அற்புதமான ஒரு பாடல், குழந்தையோடு சம்பந்தப்பட்ட பாடல். வருகிறது காட்டிலையில் பாடல். பாடலுக்கு

அந்த பாடல் பழைய இனிய பாடலை விரும்புகிறது அன்புக்குரிய டேனியல் புரான் பிசினஸ் செவனில் இருந்து நிறைவு செய்ய அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் கனடா டொரண்டோவில் இருந்து விரும்பி கேட்ட பாடல் காற்றில் விழுகிறது பாடல் கேட்போம். துர்காதேவி பாடலை கெடுந்தீர்கள் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன், இது உங்களுக்கான பாடல் காற்றலையில்

இடமிடமான அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் கனடா தோன்று விழுந்து விரும்பி காட்ட பாடல் அந்த பாடலோடு நிறைவேற்றி வருகிறது. இன்றைய உள்ளம் கவர்ந்த ராகங்கள் நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு மீண்டும் நாளை உள்ளங்கவந்த ராகத்தில் நேயர்களை வானிலையில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை எட்டு

மனித ஜாதியில் குயிலும் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன்.

கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரட. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரட.

0: அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.
1: மலர்

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்க காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம்

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: போகுமா? சாப்பாடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

அள்ளி தெளிக்கையிலே சொல்லுங்க, குத்தாலம் அருவியிலே குளித்தது போலிரு.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

இசைக்கோளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எதனால?
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: பாட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்பா உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு, பாடுதாடா, பாடுதாடா.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நாம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையேன். கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சிறப்பான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றைய என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலேயே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு, யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக, கவிதைகளின் தொகுப்பாக, சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை. உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண், ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான், அதற்கு இணை வேறு ஏதும் இல்லை. விலதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என்னும் உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவர் எல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீண்டுவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசி விடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள். நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்து கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகாத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக

ஏதும் இருந்தாத்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் பலிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காக உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் பலிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒழித்து கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம் அன்பான உறவுகளே. தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை எட்டு குஞ்சுகள் பெற்ற

மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன்.

கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து

0: அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கூளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம்

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: வாங்கம்மா, சாப்பாடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

பள்ளி தெளிக்கையிலே சொல்லுங்க, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: இருக்கிறது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே என்று பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

வேண்டுகோளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: புது தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எதனால?
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: பாட்டோட எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்பா உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர்தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு, பாடுதாடா, பாடுதாடா.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நாம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜிகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையேன். கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

பால்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துடிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களும். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சம்பந்தமான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றைய என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலேயே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு. யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். எதை என்னால் தாங்க இயலவில்லை என கூறி பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று கடந்து வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் இந்த கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கலையகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக, கவிதைகளின் தொகுப்பாக, சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை. உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண், ஐடிஆர்எல் லண்டன் கலையகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான், அதற்கு இணை வேறு ஏதுமில்லை. விலதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி எனும் உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவரெல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோர் சீர்ந்த இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்து கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்து கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகாத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காக உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை.

பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

சற்று நேரமும் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நாம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நாம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நாம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையேன். கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

பால்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடியாரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களும். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சிறப்பான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றைய என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலேயே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு, யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கலையகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக, கவிதைகளின் தொகுப்பாக, சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண், ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன்தான், அதற்கு இணை வேறு ஏதும் இல்லை. விழுதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என்னும் உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவர் எல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, இவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசி விடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாகியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே.

அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள்.

பக்கத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவடி விடுறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடி அருள் லண்டன் கலை.

காற்றை அலங்கரித்து கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒழித்து கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

பெட்டை கோழிக்கு கட்டு சேவனை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவனை கட்டி வைத்தவன் யாரடா? அவை எட்டு குஞ்சுகள் பெற்ற

கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா.

0: அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்க மீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்க பாய்மர விளையாட்ட பாருமையா.

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: வாங்கம்மா, சாப்பாடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.
2: சொன்னாலே சிசிறு சொல்ல.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: இருக்கிறது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

வேண்டுகோளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு.
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்ப உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா. எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு பாடுதான்.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம் அன்பான நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நாம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜிகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையேன். கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடியாரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களும். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சம்பந்தமான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலேயே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு. யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக, கவிதைகளின் தொகுப்பாக, சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண், ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான், அதற்கு இணை வேறு ஏதுமில்லை. விலதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவர் எல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசி விடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று.

அடைய வேண்டிய இலக்கு அவசியமென்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்து கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகாத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காக உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லது நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

ஒவ்வொரு நேரமும் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம். அன்பான உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை எட்டு

கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா.

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.
1: மலர்

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கூளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம்

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: போகுமா? சாப்பாடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. என்னால
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான தென்றல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்ப உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு. பாடுதாடா, பாடுதாடா.

சரி நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

வந்து சேர்கிறார் பாரடா. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா.

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, எதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கூளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம்

அடுத்து இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

அடுத்த நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

0: போகுமா? சாப்பாடுங்கம்மா.
1: நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட பேச முடியலன்னு சோகமா இருக்க? இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
0: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

0: சோகமா இருக்க, இப்ப எப்படிப்பா உன்னால சாப்பிட முடியும்?
1: அது வேற இது வேற, போய் எடுத்துட்டு வாமா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல

0: புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தா பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமையும் நானும் அவர் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

வேண்டுகோளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி திரையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

0: ஏதோ தெளிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு. எதனால?
1: என்ன காரணம்? அமைதியான இரவு, குளிர்ச்சியான செங்கல், சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு நிறம்.

0: உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தது? அக்காவா? அப்பா, உங்க அக்கா பேர் மீனாவா?
1: ஆமா, எங்க அக்கா உங்களுக்கு தெரியுமா?
0: அந்த தியாக சுடர் தான் என் இதயத்தில் அணையாத ஒளி வீசிக்கிட்டு இருக்கு.
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாடு, பாடுதாடா, பாடுதாடா.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயலில்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையே. கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

பால்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துடிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடியாரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களும். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சிறப்பான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றே என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலேயே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகிக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகிக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு, யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கழகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக, கவிதைகளின் தொகுப்பாக, சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண், ஐடிஆரின் லண்டன் கழகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன்தான், அதற்கு இணை வேறு ஏதும் இல்லை. விலதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவர் எல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசி விடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவடி விடுகிறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியில் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள், நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள், நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

ஒரு நேரமும் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம் அன்பான உறவுகளே. தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள், உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

வணக்கம் அன்பான நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய நாள் கவிதைக்குரிய நாளாக இருப்பதனால் மீண்டும் ஒரு கவிதைகளின் சாரல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்ற வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றிலே அலங்கரிக்க வருகின்றது கவிதைகளின் சாரல். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கின்றது என்பது அல்ல, ஆனால் நாம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் போராட்டம் நாளை உங்களுக்கு தேவையான பலத்தை வளர்க்கின்றது. இன்று இருக்கும் போராட்டம் நாளை உங்கள் தேவைகளை தேவையான பலத்தை வளர்க்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது. நீங்கள் செய்த நன்மை தீமைகளை குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்றது.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதையின் சாரல்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்தான் தெரியும். படகு கரை சேர்வதற்கு துருப்பு மட்டும் போதும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகங்காட்டினால் முட்டாள்தனமாகின்றது. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கை அழகுதான். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டும் ரசித்து கொண்டும் வாழ்ந்தால் நம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். நீ ரசிக்கும் அளவிற்கு அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு அன்பானவனாக இருப்பான். நீ ரசிக்கும் அளவுக்கு நான் அழகானவனாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை ரசிக்கும் அளவிற்கு நான் அன்பானவனாக இருப்பேன். கை தவறியினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறியினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லையேன். கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை ஏன்?

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பில் கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும், வருந்தாதே. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்திருக்கின்ற அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்லதை யாருமே ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. நாம் செய்கின்ற சின்ன சின்ன தப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கூட நாம் செய்கின்ற நிறைய நல்ல விஷயங்களை யாருமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவைத்தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகவே இருக்கின்றன. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவை நாம் தேடுகின்றோம். ஆனால் அமைவதென்னவோ நம்மை உதறிவிட்டு செல்லும் உறவுகளாகத்தான் இருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு வாழுங்கள். நாம் ஒருபோது நம்மை உணர்வதில்லை, அடுத்தவனை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம். நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை, அடுத்தவரை திருத்துவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றோம்.

ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களும். மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்தானோ அப்போது இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக தோன்றுகின்றது. மனிதன் எப்போது மனித தன்மையை இழந்து நடந்தானோ இப்போது நடப்பதெல்லாம் கவிதைகளாக அமைந்து விடுகின்றது. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுகிறதும் கோர்த்து விடுகிறதும். உறவினர்களுக்கும் ஊசிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. குத்தி காட்டுறதும் கோர்த்து விடுவதும். எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகள் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. எல்லோரிடமும் ஒரு கண்ணீர் கதைகளும் உண்டு. கூடுதலாக ஒரு முகமூடியும் உண்டு. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவனுக்கும் பயப்படக்கூடாது, எவனையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடம், எவருக்கும் பயப்படக்கூடாது, எவரையும் நம்பக்கூடாது என்று. தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொலைத்ததை தேடுவதை விட கிடைத்ததை தொலைத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவன். நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதையும் பார்க்க மாட்டான்.

சிறப்பான கவிதைகளின் வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றலையில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. கவிதைகளின் சாரல் எல்லாவற்றையும் இன்றைய ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்பிற்கும் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் இன்றைய என்று ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்தவன் எந்த இழப்புக்கும் சோர்ந்து போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும், வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அப்படியே ஆகின்றீர்கள். ஆண்களின் வாழ்க்கை கூட இப்படியா? வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணின் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாக இருக்கின்றது. ஆணின் வாழ்க்கை வீட்டுக்கு சென்றால் மனைவியால் நிம்மதி இல்லை என்று வேலை செய்யும் இடத்திலேயே பல இரவுகளை கழிக்கின்றனர் பல ஆண்கள். ஒரு ஆணில் அதிகபட்ச தேடிலே நிம்மதியான வீடுதான். அதையும் தராத வீட்டில் வாழும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சொல்ல முடியாத வழிகளாகவும் இருக்கின்றது.

காட்டலையில் ஒழித்து கொண்டிருப்பது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக கவிதைகளின் சாரல். ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். தன்னிலை மறந்து புறநிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். தற்போதைய காலத்தில் தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்புத உயிரினம்தான் மனிதன். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒருமுறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விடு. யாருக்கு நீ பாரம் இல்லை என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யாருக்கும் நீ பாரம் இல்லை என்று நினைப்பது சந்தோஷப்படு. எதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அத்தனையும் கற்று தந்து கடக்க வைத்துவிடும். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம். பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசினால் உருவான எதிரிகள் அதிகம்.

நேர்கள் இந்த கேட்டுக்கொண்டிருப்பது ஐடிஆர்எல் லண்டன் கலையகத்திலிருந்து கவிதைகளின் சாரல், வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளாக, கவிதைகளின் தொகுப்பாக, சின்ன சின்ன கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை. உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நான் உங்கள் கரண், ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான், அதற்கு இணை வேறு ஏதும் இல்லை. விலதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டும் அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி என உறவும் அதே போலதான். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். வெறுப்பு ஏற்படும் அளவுக்கு உறவுகளை நெருங்காதீர்கள். மறந்து போகும் அளவுக்கு உறவுகளை விட்டு விலகாதீர்கள். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவை எல்லாம் நீ பிரகாசிப்பதை பொறுத்து உன் நிழல் சுற்றி இருக்கும். உன் கஷ்டத்தில் அடுத்தவன் தூக்கிவிடுவான் என்று நம்பிவிடாதே. இங்கு உன்னை தவிர மற்றவரெல்லாம் உன் பிரகாசிப்பதை பொறுத்து உன்னை சுற்றி இருக்கும் நிழல். இலையில் உள்ள சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோறு தீண்ட இலைதான் என்று. இலையில் சோறு தீர்ந்துவிட்டால் எச்சிலை என்று குப்பையில் வீசிவிடுவார்கள். மனதில் கொள் மானிடா, தேவைகள் தீர்க்கையில் நீயும் சோர் சீர்ந்த இலைதான் என்று.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கவிதைகளின் சாரல். வாழ்வியலோடு சம்பந்தமான குட்டி குட்டி கவிதைகளாக காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதனாலும் பயணத்தைத்தான் ஆக வேண்டும். சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. சரியான எண்ணங்கள் இல்லாமல் எவ்வளவுதான் போராடினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எண்ணங்கள் சீரானால் வாழ்க்கை சீராகும். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த வாழ்க்கை. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருந்ததே. இன்று ஒதுக்கப்பட்டதெல்லாம் நேற்று வரை உபயோகத்தில் இருக்கின்றதே. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாக இருக்கும். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்கள் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறி விடுகின்றார்கள்.

வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் தொகுப்பாக காற்றிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலிகாத்திலிருந்து. அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். அடுத்தவரை பற்றி எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடுகிறார்கள். சொந்தமாக நம்மிடம் எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். சொந்தமாக எதுவும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக இருப்பவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. யாருக்காக உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்களெல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பயணம் என்ற பெயரில். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதில்லை. பசுவை போல் சாந்தமாக வாழ்ந்துவிட்டு போகத்தான் ஆசை. ஆனால் நரிகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம் என்பதை உணரும் போது கர்ஜனை செய்யாமல் கூட செல்ல முடிவதில்லை.

காற்றை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றது அலைபேசியின் சில எண்கள். அழைத்து பேச உரிமை இல்லை என தெரிந்தும் அழிக்க மனமில்லாமல் இருக்கத்தான் செய்கின்றன அலைபேசியில் சில எண்களை. கற்றுக்கொள், நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். கற்றுக்கொள், நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். உங்களை சுற்றி அதிகம் பேர் இருப்பதாக பெருமைப்படாதீர். முக்கியமான நேரங்களில் அவர்களால் எந்த பயனும் கிடைக்காது. காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்போது நேரத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கின்றோம்.

இதுவரை நேரமும் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருந்தது கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியின் சிறு சிறு கவிதை தொகுப்பாக காற்றலையை அலங்கரித்து சென்றது வாழ்வியலோடு சம்பந்தமான கவிதைகளின் சாரல். கவிதைகளின் சாரல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன் நான் உங்கள் கரண் லண்டன் கலையகத்திலிருந்து. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம் அன்பான உறவுகளே. தொடர்ந்தும் வானொலியில் இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வர காத்திருக்கின்றன.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

மனித ஜாதியில் குயிலும் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லா.

0: அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசில்லாதவன் குடும்பத்திலே
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்க காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்க பாய்மர விளையாட்டை பாருமையா.